0: 5:30 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக லலிதா திரிஸ்ராதி கேட்கலாம், சிவானந்தா விஜயலட்சுமி அவர்கள் குரலில்.
1: குங்குமவிலேபன அழிக சுந்திகஸ்

பரிப்ரம்மேந்திர சேவிதா ஹயாரூடா சேவிதாங்கிரி ஹயமேத சமர்த்திதா ஹர்யக்ஷ வாகர ஹம்ச வாகர ஹததாரவ ஹத்யாதி பாபசமனி.

சர்வகாராக்ஷ சமரசா சகலாகம சம்சுதாய சர்வவேதாந்த தாத்பர்ய பூமி சத.

0: ஹிமவத்கங்கா, பிரேம்கார அர்ணவ கௌஸ்துகா, பிரேம்கார மந்திர சர்வஸ்வ, பிரேம்கார பரசௌக்கியத.
1: ஐந்து மணி 5:42 நிமிடம். தேவிஹராகன் வெற்றிகள் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரியே எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அபிஷேகம் என்னும் தொகுப்பிலிருந்து மூகாம்பிகையே தாயே என்னும் பாடலை கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கு வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பா சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை

உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஃப்ளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:03. புலரும் இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் முழு முதற் கடவுளாம் விக்ன விநாயகனின் அருள் வேண்டி நாம் கேட்ட அந்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். பாடல் தமிழ் நம்பி. நேரம் 6:06:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சர்வ வல்லமை தரும் அம்மனை போற்றி வரும் பாடல். இது எம் ஆர் விஜயா இசையமைத்து பாடிய பாடல்.

எஸ் சௌமியா பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:16:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் பாடிய பாடல்.

பித்துக்குழி முருகதாஸ் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 6:20:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக படைத்தலைவனம் சேனாதிபதியை போற்றி வலம் வரும் பாடல் இது. ஒய் என் சர்மா இசையில் பி. சுசீலா பாடிய பாடல்

நேரம் 6:26:25. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்தில் அள்ளி அருளும் அன்னையின் அருளை போற்றி வரும் பாடல் இது. நெல்லை அருள்மணி இயற்றி வீரமணி சோமு இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலை இயற்றியிருந்தார் கவியோகி பெக்காம், டாக்டர் பாண்டியன், டி கே ராமமூர்த்தி இசையில் நித்யஸ்ரீ பிரபாகர் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 6:34, அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரிச்சர்ட் விஜய் இசையில் உன்னிமேனன் பாடிய பாடல்.

உன்னிமேனன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. நாகூர் சலீம் இயற்றி, ஜான் பீட்டர் இசையில், ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல்.

வயிறுக்கும் வாழ்வுக்கும் வழிகாட்டுவாய், வல்லோனை எந்நாளும் ஒளி கூட்டுவாய், வல்லோனை எந்நாளும்

0: நாம் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
2: செய்திகள்
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி

0: காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம், தமிழகத்தின் நீர் உரிமையும், காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன்

0: கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். வீச்சூர் ராஜ்குமார், இனிய காலை வணக்கம் அன்பு ராணி, டிஎம்எஸ் சாங்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஒலித்தது மிகவும் அருமை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், இனிய காலை வணக்கம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, கடவுளுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க செய்த வானொலிக்கு மிகவும் நன்றி. அடுத்து முகமது மியான், இனிய காலை வணக்கம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து. இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலித்த வலம்புரி விநாயகனை மற்றும் பட்டீஸ்வரம் தினம் பாடும் திருமந்திரம் பாடல்கள் மிகவும் அருமை. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆரணி அர்ஜுனன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு

இனிய காலை வணக்கம். புன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் பாடல்களோடு இணைந்துள்ளோம். கமலாவரதன் இனிய காலை வணக்கம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி அருமை ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அருமை சூளை ரீஜா மனோகரன் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து மனோகரன் ஹரிஹரன் இனிய காலை வணக்கம் பாடல்கள் அருமை அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம். புன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் இனிய காலை வணக்கம். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அருள்மணி மாலையில் ஓசை மனதிற்கு நிம்மதி தந்தது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மயிலை பட்டாபி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரக்ஷன் இனிய காலை வணக்கம். இன்றைய அருள்மணி மாலையில் வளம் வந்த பாடல்களை கேட்டோம், பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் அருள்மணி மாலையில் வளம் வந்த பாடல்களை கேட்டோம், மகிழ்ந்தோம். கமலாவரதன் வணக்கம் இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன் இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் காற்றலையில் தவழ்ந்து வந்த பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக பி சுசீலா பாடிய சிவகாமி மைந்தனுக்கு பாடல், வாணிஜெயராம் பாடிய கடைக்கண் பார்வையிலே காமாட்சி பாடலும் நிகழ்ச்சியை மெருகூட்டியது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் விவத் பாரதி நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். பிரபாகரன் முருகன் பாடலை புகழ் பாடியது எங்களை மெய்மறக்க செய்தது. இன்னும் சில நேயர்கள் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு வன மகோஸ்வர வாரம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்களோடு இனிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலம். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 5:10 பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7:00 திரைகாணம். 7:15 செய்தி அறிக்கை. 7:25 திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நீ கோரினால். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள். அமைப்பு பொன் சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:30. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாம் எவ்வளவு குறைவாக பேசுகிறோமோ அவ்வளவும் நமக்கு மதிப்பு. நாம் எவ்வளவு தரமாக இருக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு மரியாதை. நாம் எவ்வளவு பொறுமையுடன் இருக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு உயர்நிலை என்ற மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்கு கேட்டும் மதன் கார்கி இயற்றிய மனிதன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:04:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த வாரம் வன மகோஸ்வர வாரம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

என்ன ஹாட்டா இருக்கு, காத்து கூட சுத்தமா இல்ல. இயற்கையை காக்கறதுக்கு இப்ப நம்ம முடிவெடுக்கலனா இப்ப எடுக்கிறது. வனமஹோத்சவம் வந்தாச்சு, மரம் நடுவோம். ஒரு செடி, ஒரு மரம், ஒரு காடு. நீங்க நடுற ஒவ்வொரு செடியும் நம்ம நகரத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த ஜூலை மாதம் பசுமை புரட்சியில நீங்களும் இணையுங்கள். வனமஹோத்சவம், மரம் நடுவோம், மழை பெறுவோம்.

வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். வன மகோத்சவம் வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்டும். நேரம் 7:06:10. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குழுவினர் பாடிய பாடல் அது. வாலி இயற்றிய பாடல் கேட்டும். மின்னலை திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. நேரம் 7:10:25.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரகுமான் இசையில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக கிளின்டன் தேவன் டோமினிக் குழுவினர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும்

0: உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029 ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநில வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தக

0: தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 10:00. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு.

0: ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையில் பி உன்னிகிருஷ்ணன் பல்லவி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:30:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். இன்று காலை 8:02 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. வணக்கம் தமிழ்நாடு.

ஹாரி ஜெயராஜ் இசையில் செல்லமை திரைப்படத்திற்காக மகதி சின்மை குழுவினர் பாடிய பாடல் அது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் வைரமுத்து. நேரம் 7:35. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 9:02 கலக்கல் அரங்கம் கேம் ஷோ இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 10:02 சின்ன சின்ன சிட்டுக்கள், சிறுவர் சிறுமியர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து

0: கடுவன் இயற்றிய பாடல் அது. தூள் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் ஷங்கர் மகாதேவன் சுஜாதா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:40, இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேரம் 7:41, இது 102.3 விவத் பாரதி தமிழகம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

0: ஒரு நாள் அவன் மௌத்தர்கள் பிளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதுன்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அம்பளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவ மௌத்தர்னை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்னை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்னை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

நாம் கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன், அஜித்குமார், ஃபெபி மணி குரல்களில் ஒழிக்க கேட்டோம். வைரமுத்து இயற்றிய வாலி திரைப்படத்திற்காக தேவா இசையமைத்த பாடல் அது. நேரம் 7:45, 25 நொடி.

நேரம் 7:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலிலே தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

0: ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரகுமான் இசையில் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒலிக்க கேட்டோம். வைரமுத்து இயற்றிய பாடல் அது. நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள் மற்றும் நேயர்களுக்கு கேட்ட முகநூல் கேள்விகளும் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் ரங்கராஜன் டி நகர், இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் A1, நன்றி டி நகர்லேருந்து ரங்கராஜன். பிரகாஷ் டிப்ஸ், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை மற்றும் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய ஞாயிறு காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தமிழ்நாடு வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை. கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சிறப்பு நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய காலை வணக்கம் சார், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிகள் பாடல்கள் ஒவ்வொன்றும் மிகவும் அருமையாக உள்ளது, குட் மார்னிங் சொல்லிட்டு இந்தியில் ஒருத்தர் போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சிறப்பாக உள்ளது. ராதாகிருஷ்ணன், வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம், மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர்

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணிகண்டன், குட் மார்னிங் சார், பட்டாபிரமில் வந்து மணிகண்டன் இனிய காலை வணக்கம் பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய காலை வணக்கம் ஐயா, பாடல்கள் ஒவ்வொன்றும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம். அருள் குமரன், இனிய காலை வணக்கம் சார் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ஞாயிறு ஒளிமழையில் குளிக்க வந்த திங்களைப் போல வந்திருக்கும் ஆர்ஜே அவர்களே வருக, அருள்மணி மாலையில் பாடல்கள் அருமை, அதுபோலவே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தகவல்கள், ஐரோப்பா போன்ற ஹயர் ஹயர் ஐரோப்பா போன்ற ஜாலி கானங்கள் சூப்பரோ சூப்பர், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இனிய காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் தாயார் குளம்லேருந்து ராணி ஆனந்தன். அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் என் இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், ஆரம்ப பாடலே அட்டகாசமாக இருந்தது, தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்தீபன், வணக்கம் சார், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நமது அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஊரப்பாக்கம்லேருந்து பார்த்தீபன் நலமான் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து மனோகரன். நடராஜன் சுப்பையா, இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மதுரை சோ சண்முக சுந்தரம், இனிய ஞாயிறு காலை வணக்கம். குப்பநத்தம் ரங்கசாமி, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம். செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம், பாடல்கள் அருமை. ரோசையா, இனிய காலை வணக்கம். பட்டாளம் அப்துல் ஜலீல் ஒரு டீயோட காலையில் ஒரு இனிய காலை வணக்கம் போட்டிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் கேட்க பொடிநடையாக வானொலியில் ஒலிக்க கேட்டேன், ஒவ்வொன்றும் திரைப்பட பாடல்களும் தித்திக்கும் தேனமுதமாக இனிக்க செய்கிறது, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், இன்றைய நாளின் சிறப்புகள், நிகழ்வுகள், செய்திகள், தகவல்கள், பாடல்கள் வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், கேட்பதற்கு அருமையாக உள்ளது. கருப்பண்ணன் ரங்கசாமி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நேயர்களுடைய முகநூல் பதிவுகளை தொடர்ந்து கேட்போம். அடுத்து வந்து முகநூலில் வந்து நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புதிய விமான நிலையம் எங்கு துவங்கப்பட்டது, சமீபத்தில் இந்தியாவில் புதிய விமான நிலையம் எங்கு துவங்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். கோபி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையம் புதிய முனையமாக கட்டத்தை ஜூன் 4ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் வந்து துவக்கி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சிவா அருண், ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி நொய்டான்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி மாலினி தேவி அருணாச்சலம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, டி சி ராஜேஷ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலும் எங்களை மகிழ்ச்சியாக திக்குமுக்காட வைத்தது. காலை வேளையில் நல்ல சுறுசுறுப்பாக இதயத்தை தொட்ட பாடல்களை வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், ஜோத்பூர் ராஜஸ்தான், பட்டாளம் அப்துல் ஜலீல், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பதில் வந்து ராஜஸ்தான் ஜோத்பூர் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், ஜோத்பூர் ராஜஸ்தான் மாநிலம். இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து தங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: யுகபாரதி இயற்றிய பாடல் கேட்டும். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையில உதித் நாராயணன் ஷாலினி சிங் குழுவினர் பாடிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்கள்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம்,
2: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:03:10 ஆயிட்டு இருக்குங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நேயர்களாகிய நீங்கள் விரும்பின பாடல்களை உங்கள் பெயர்களோட கூட ஒலி உலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது. முதல் பாடல் யாரோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா சீதாராமம் அப்படிங்கிற படத்துலேருந்து SPB சரண், சிந்தூரி இவங்களோட குரல்களில், மதன் கார்கியோட வரிகளில், விஷால் சந்திரசேகரோட இசையில் இந்த பாடலுக்காக விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிற நேயர்கள் யார் யார் அப்படின்னாக்கா அம்பத்தூர் SV நகர் ரவிச்சந்திரன், கண்ணகி நகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ், திருமழி இசை பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாயிட்ஸ் ரோட் சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் சுகதேவ், அச்சரப்பாக்கம் ராஜ்காந்த், ராமேஸ்வரம் மதீனா, ரம்ஜான் ஆசிக், தவ்பீக் தாரிக், முகமது ஹபி, ஷியாத், ஹம்சா, ரனியா, மேஹ்னா. இந்த நேயர்களோட விருப்பமாக தான் நாம் இந்த பாடல் கேட்க போகிறோம்.

கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி சுமதி திருமலைவாசன் விஷ்ணுபிரியா சாதனாஸ்ரீ ராமகிருஷ்ணன் அபிநயா நிமலன் மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லக்ஷ்மி செய்யார்வட்டம் கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி அண்ணாமலை முல்லை சுரேஷ் சந்தியா. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் தான் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்துலேருந்து ரவி ஷாஷா திரிபாதி இவங்களோட குரல்களில் விக்னேஷ் சிவனோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில்

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், அதாவது நேர்களாக நீங்க விரும்பின பாடல்களை உங்க பெயர்களோட கேட்கக்கூடிய ஒரு தருணம் இது. அடுத்த பாடல் யாரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஐயப்பாக்கம் அப்பர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீஷா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட், பகதூர் பாய், ராஃபி பாய். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் அனந்து, கல்யாணி நாயர், உத்ரா உன்னிகிருஷ்ணன், அம்ருத் ராம்நாத் இவங்களோட குரல்களில், ஸ்ரீகணேஷோட வரிகளில், அம்ருத் ராம்நாத்தோட இசையமைப்பில், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா

டெட்டி அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் குரலில், மதன் கார்கியோட வரிகளில் டி இமானோட இசையில் நாம் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, பொன்னேரி பழவேற்காடு கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம் முருகானந்தம், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாக்ஷி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிகில், சுதாகர், வருண், கண்ணன், ரவி கார்டன், வீரசோழ வீரராகவன், அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரல், ஆதித். இந்த நேர்களோடு சேர்ந்து நாமளும் இந்த பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:20:45 ஆயிட்டுருக்குங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமது, திருமழை இசை குண்டுமேடு சுசீலா நடராஜன், திருமழை இசை ஜெகநாதபுரம் அமுதா செல்வம், மாதவரம் வவுசி திரு பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலசரஸ்வதி, இதே இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் தான் கேட்க போறோம். தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்திலேருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க பிரதீப் குமார், தி இவங்களோட குரல்கள்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்புல.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஆமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம விவித் பாரதியில 9:02 அதாவது 9 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில கேம் ஷோ. அதுல இன்னைக்கு நாம என்ன தலைப்பு எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஊருக்குள் சொல், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்தோட பெயர் சொல்றச்சு, அதுலேருந்து பொருள் விளங்கக்கூடிய, பொருள் தரக்கூடிய நல்ல சொற்கள் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொலைபேசி மூலமாக வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கேம் ஷோ இது. நேர்களாகி நீங்கள் வந்து பங்கு பெறத்துக்கான ஒரு நிகழ்ச்சி. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2952-0853 இது ஒரு எண். 2838-9871 இது மற்றும் ஒரு எண். 0444 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னா இன்னைக்கு காலையில் 9:02 ஸ்டேட்டியூண்டாருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு தீயோட பாடின பாடல் அது. விவேக்கோட வரிகளில் அந்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதார் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், பிரதோஷ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாது, ரிஸ்வான், ஷமியா பானு, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லி, மதுரவாயில் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ். இந்த நேர்களை விருப்பமாக தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிலையத்தின் நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: திருமழேசை கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழேசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், உடன்குட்டி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ், தெய்வானை. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் தான் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, இட்லி கடை அப்படிங்கிற படத்துலேருந்து தனுஷ் வந்து எழுதி அறிவு அவங்களோட பாடி ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையமைப்பில்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

ஆதிதிராவிடர் குடியிருப்பு ராஜேஷ், செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாம்வேல், செஞ்சி கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் அவரும் சிவகார்த்திகேயும் சேர்ந்து எழுதின பாடல் இது. ஏஆர் ரஹ்மானும் ஏஆர் அமீனும் குரல் கொடுத்த பாடல். இந்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:42:35 ஆயிட்டிருக்குங்க. திருமழை இசை உஷா ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை கோகுல், லதீப்.

0: பாஷா, கண்ணகி நகர் கருப்பசாமி கஜினி, அச்சரப்பாக்கம் செல்வி கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி நித்யா, சென்னை 60 ஏகாராஜா, ஹோசா கோட்டே தாலுகா நாராயணகெரே கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராஜா, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். பால் டப்பா அவங்க வந்து எழுதி அவங்களே பாடின பாடல் இது. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க பிரதர் அப்படிங்கிற படத்துலேருந்து.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

தமிஷி. கருடன் அப்படிங்கிற படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு பாடின பாடல் ஸ்னேகனோட வரிகளில் இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கடிதம் எழுதி காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, களத்தூர் பராங்குசன், பிரபாகரன், பெரும்புலிபாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், சங்கரம்பாடி ரவீந்திரன், ரங்கநாதன்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: பிடி சார் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சு ரிஹானாவோட பாடின பாடல் விக்னேஷ் ஸ்ரீகாந்தோட வரிகளில் யாரோட விருப்பமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவலூர் தணிகாச்சலம் தாண்டவமூர்த்தி, வேகாமங்கலம் பாஸ்கரன் திவ்யா தீபா, சிறுகரும்பூர் ராஜேஷ் கண்ணா, அன்னமயில் மாமண்டூர் சம்பத், யக்னேஸ்வரி ஆதிரா. இந்த நேர்களோட விருப்பமாக இந்த பாடல் கேட்கலாம்.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. பெரும்பான்மையான நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்க காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எங்களோட பெயர் போட்ட கடிதம் வந்தால் நல்லாயிருக்கும்னு சில பேர், எங்களோட கடிதம் நீங்கள் படித்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்க சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜ் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போரூர் பொன்ராஜ், அதுக்கப்புறம் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், பர்வதவர்தினி, NMB நச்சுப்பிள்ளை அவங்க, திருமழைசை கஸ்தூரி அருணாசேகர், ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க போட்டிருக்காங்க, சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், VR செந்தில் அவங்க போட்டிருக்காங்க, பிரகாஷ் TPS அவங்க நண்பர்கள் பேரெல்லாமும் போட்டு போட்டிருக்காங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன், திருமழைசை கஸ்தூரி அருணாசேகர், மேலப்பேடு தயாளன் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேர் ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்காங்க, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க, சுப்பிரமணியம் ராஜேஷ், அதுக்கப்புறம் வந்து வேறு யார், ஹேமலதா அவங்க, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்க, அதுக்கப்புறம் வந்து அதான் ஒரே நேயரே நிறைய நேயர்கள் வந்து அவங்களே ரெண்டு ரெண்டு பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. ஸோ பதிவுகள் போட்ட எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற பாடல் இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா குரங்கு பெடல் அப்படிங்கிற படத்துலேருந்து அஹானா, வித்யா, ரூபினி, சிவாத்மிகா இவங்களோட குரல்களில், பிரம்மாவோட வரிகளில், கிப்ரானோட இசையமைப்பில் இந்த பாடலுக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா திருவல்லிக்கேணி மேரி, டவுலத், சரஸ்வதி, ஸ்ரீலேகா, அலமேலு, மாங்காடு வசந்தி, சசிகலா, மைதிலி, அபிதா, லாவண்யா.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சி துவங்குற நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 9:03:10 ஆயிட்டு இருக்குங்க. கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோல தினந்தோறும் உங்களுக்கு வந்து விதவிதமான கேம் ஷோக்கான தலைப்புகள் வந்து நம்ம ஆர்ஜிஎஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நாம வந்து ஊருக்குள் சொல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து ஒரு கேம் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களோட பெயர்களை நான் சொல்றச்சி, அந்த ஊர்களின் பெயர்கள்லேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நேர்களாக நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக சொல்லலாம். இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்னு சொல்கிறோம் குறிச்சுக்கோங்க. 2952508533 இது ஒரு எண். 2838987171 இது மற்றொரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஃபோன் நம்பர்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன், 2952 0853 இது ஒரு நம்பர், 2838987171 இது மற்றொரு நம்பர், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ முதல்ல ஒரு ஊரோட பெயரை சொல்லிவிட்டு ஒரு பாடல் போடுறேன். ஸோ தட் நேர்களாக நீங்கள் வந்து ஒரு பேனா பேப்பர் வச்சுக்கிட்டு அந்த ஊர் பெயரை எழுதிட்டு அதுலேருந்து பொருள் தரக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முதல் ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டை. தேன்கனி கோட்டை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பெயர். இந்த பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இந்த பாடல் கேளுங்க. இந்த எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, பேட்டை அப்படிங்கிற படத்துலேருந்து நாகா ஷசீஸ் இனோ கங்கா இவங்களோட குரல்களில், விவேக்கோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் 4:55 நொடிகளுக்கு உண்டான நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: தேன்கனி கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரோட பேர்லேருந்து எவ்வளோ பொருள் தரக்கூடிய சொற்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியோட முதல் கேள்வியாக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தேன்கனி கோட்டை அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் சொல்ல முடியும்னு சொல்ல போற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
6: தேன்கனி
0: கோட்டை அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள்?
6: தேன்கனி கோட்டை. தேன்கனியா? தேன்கனியா மேடம்?
0: தேன்கனி கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு இல்லையா
6: மேடம்? தேனி.
0: தேனி, ஓகே.
6: கனி.
0: கனி, ஓகே.
6: கடை.
0: கடை, ஓகே. நன்றி.
6: நன்றி மேடம்.
0: ஓகே, இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பாக்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க. புரியல, தேன்கனி கோட்டை அப்படிங்கிற ஊர் பேர்ல இருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் சொல்லலாம் சொல்லிருந்தோம், ரெண்டு நேயர்கள் வந்து சொல்லிட்டாங்க, வேற ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஓகே, நன்றி. அதான், சோ தேன்கனி கோட்டை அப்படிங்கறச்சு வேற என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், நான் திருத்தணி தமிழ்ந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
7: கோன்னு ஒரு வார்த்தை இருக்கு.
0: கோ, கோனா என்ன பொருள்?
7: கோனா அரசன்.
0: ஓகே.
7: கட்டை,
0: கடை. ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ தேன்கனி கோட்டை அப்படிங்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற ஊர்

0: பேர்லேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சிலதை வந்து நம்ம நேயர்கள் சொன்னாங்க. நம்ம அடுத்த ஊர் பெயருக்கு போகலாம். இது எந்த ஊர் பெயர் அப்படின்னாக்கா மடத்தட்டு வில்லை அப்படிங்கிற ஊர் பெயர். மடத்தட்டு வில்லை அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், மடத்தட்டு வில்லை. ஸோ இந்த ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் கேட்கும் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டே இந்த பாடல் கேளுங்க. இது என்ன படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா விஸ்வாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து, சங்கர் மகாதேவன் குரலில், விவேகாவோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான பாடல்.
1: தூக்கு தொருண அடாவடி, தூக்கு தொருண அளப்பற, தூக்கு தொருண தடாலடி, தூக்கு தொருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம். ஃபோன் லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க
1: மேடம். மரத்தட்டு விலையில சொன்னீங்க
0: மேடம். ஆமா.
1: அதாவது அதுல வந்து மட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு.
0: ஓகே.
1: மடு இருக்கு.
0: ஓகே.
1: தட்டு தட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே போறோம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னா உடனே பேசிடுங்க. 2952208535 இது ஒரு எண், 2838978711 மற்றும் ஒரு எண் அப்படின்னு சொன்ன உடனே வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: இதுதான் முதல் தடவை நான் ட்ரை பண்ணி கிடைக்குது.
0: யார் பேசுறீங்க?
2: பாலசுப்ரமணியம், திருநின்றவூர்.
0: திருநின்றவூர். ஓகே. கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: மடம் மடம் இம் இல்லையே.
2: மடத்தட்டு
0: இல்ல இல்ல இம் மடமுக்கு இம் இல்லையே.
2: ஆஹா. ஓகே. மடை
0: மடைக்கு டை இல்ல.
2: சரி ஓகே. அப்பா இல்ல இது வில்லை.
0: வில்லை. ஓகே.
2: வில்லை அப்புறம் தட்டு.
0: தட்டு சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்களா? தட்டை
0: தட்டைக்கு டை இல்ல.
2: ஓ சோ அப்படி வருதா?
0: ஆமா.
2: ஓகே ஓகே. மடத்தட்டு
0: வில்லை. ஓகே. அடுத்த நேயர் ட்ரை பண்றது காத்துட்டு இருக்காங்க. ஓகே நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அருணாச்சலம் கொருக்குப்பேட்டையில இருந்து.
0: சொல்லுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
3: ஆ பண்ணிட்டேன். விடு இருக்கு. விடு
0: விடு. ஓகே.
3: விடலை.
0: விடலைக்கு டை இல்ல. ஆ ஓகே டை இருக்கு. விடலை. ஆ
3: தடு
0: தடு. ஓகே போறங்க. அடுத்த நேயருக்கு சான்ஸ் கொடுக்கல. நன்றி. அதாவது எல்லாருமே நிறைய நிறைய வேர்ட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வீரதுரை அரியலூர் மேடம்.
0: சொல்லுங்க.
4: தடு
0: தடு சொல்லியாச்சு.
4: சொல்லிட்டாங்களா?
0: பரவாயில்ல சொல்லுங்க.
4: தவிடு தவிடு
0: தவிடு. சூப்பர்.
4: வீடு
0: வீடு. ஓகே வீடு சொல்லியாச்சு.
4: மடு மடு மடு
0: மடு. ஓகே நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாதான் போன்ல பேச முடியும். கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே புரியல, அது ரேடியோவையும் வச்சுக்கிட்டு அவங்க போன் நம்பர் ட்ரை பண்றச்சே எதுல வருது அப்படிங்கறது புரிய மாட்டேங்குது. ஓகே வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார்
5: பேசுறீங்க? விலை தலை மலை சொல்லிட்டாங்களா?
0: விலை
5: தலை
0: தலை அப்புறம் மலை. ஓகே சூப்பர் சூப்பர் போறோம். ஓகே அடுத்த நேயர் வணக்கம். ஓகே கட் பண்ணிட்டாங்க. ஸோ மடத்தட்டு வில்லை அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பெயர். இதுலேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் சொன்னாங்க அப்படிங்கிறது நேயர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாம் அடுத்த ஊர் பெயருக்கு போகலாம். இது எந்த ஊர் பெயர் அப்படின்னாக்கா பெரிய நாயக்கம் பாளையம். பெரிய நாயக்கம் பாளையம் அப்படிங்கிறது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பெயர். ஸோ இந்த பெயர்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே நாம் வந்து யோசிக்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சின்ன பாடல் தான் அப்படின்னு சொல்லலாம். மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணன் குரலில் ஷியான் ரோல்டன் எழுதி இசையமைச்ச பாடல். 2 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கு உண்டான ஒரு சின்ன பாடல்.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:24 ஆயிட்டுருக்குங்க. அதாவது தொலைபேசியில் சில நேயர்கள் வராங்க, சில நேயர்கள் வந்து நாம் எப்போவுமே ஒரு விண்ணப்பம் வைப்போம் இல்லையா, அதாவது நேற்றைய நிகழ்ச்சிகளில் வந்தவங்க வந்து இன்றைக்கி வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் நாம் கேட்குற கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்காங்க. அதாவது பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்கெல்லாம் வந்து இந்த நம்ம மடத்தட்டு விலை அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து மல்லை, மடு, மட்டு, தட்டு, மடத்தட்டு, தலை அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கம்லேருந்து தடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து தேன்கண்ணி கோட்டையிலேருந்து கோன், கோட்டை, கட்டை, கோடை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ரங்கராஜன் டிநகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வந்து மடத்தட்டு விலையிலேருந்து மடு, தடு, மட்டு, அதாவது கட்டுப்படுத்துதல், விடு, விலை, தலை, மலை, தட்டு, தவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து மல்லை போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இன்னொரு பதிவு போட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க. ஹேமலதா வந்து மல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களே வந்து தேன்கனி கோட்டைக்கு வந்து கோன், கோடை, கட்டை, தேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மேலப்பேடு தயாளன் அவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் வந்து தேன்கனி கோட்டை அங்குள்ள பேட்டராய சுவாமி அதாவது வேட்டையன் கோவிலின் வரலாற்றில் இருந்து வந்தது. தேன்கனி என்பது தேன்குனி என்ற சொல்லிலிருந்து மருவி வந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களே வந்து சிதம்பரம் அப்படிங்கிற ஊருக்கு பெயருக்கான காரணம் அதெல்லாமும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பயனுள்ள தகவல்கள் நேயர்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னாக்க சிதம்பரம் சித் அப்படின்னா அறிவு, அம்பரம் அப்படின்னாக்க ஆகாயம், அறிவு வெளி, சிற்றம்பலம் என்ற சொல் சிதம்பரம் எனவும் முன்பு தில்லை மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதால் தில்லை எனவும் பெயர் பெற்றது. எந்த உருவமும் இல்லாத வெட்டவெளியை கருவறையில் மூலவராக காட்டுவதே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அப்படிங்கிற பேருக்கு அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து தேன்கனி கோட்டையிலேருந்து தேன், கனி, கோட்டை, கடை, கோன், தேனி, கட்டை அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களே வந்து விருத்தாச்சலம் அப்படிங்கிற பெயருக்கும் அந்த ஊர் பெயருக்கும் வந்து காரண காரியங்கள் ஐ மீன் காரண ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. விருத்தம் அப்படின்னாக்க பழமை, முதுமை, சலம் அப்படின்னாக்க மலை, குன்றம், பழமலை அப்படிங்கிற பொருள் தரும். இதுவே திருமுது குன்றம் என தமிழ் புலவர்களால் செழுமைப்படுத்தப்பட்ட ஊர் பெயரானது. காசியை விட மேலான விருத்தகிரீஸ்வரர் கோயில், ஆழத்து விநாயகர், மணிமுத்தாறு, கொளஞ்சியப்பர் கோயில் என பல்வேறு தனிச்சிறப்புகள் கொண்ட ஊர் விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கமலா வரதன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இப்போ வந்து பெரிய நாயக்கம் பாளையம்லேருந்து என்னென்னலாம் வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் இல்லையா. நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: பெரிய நாயக்கம் பாளையம் மூணு வேர்ட் சொல்றேன் மேம். நாகம்,
0: நாகம்,
1: கலை,
0: நாகம், கலை,
1: நாளை,
0: நாளை. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர்லிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: மேம், தேன்கனி கோட்டை அதே சொல்றானா எனக்கு?
0: பெரிய நாயக்கம் பாளையம் வந்தாச்சு.
2: ஓ, பெரிய நாயக்கன் பாளையம். ஓகே,
0: கிருஷ்ணகிரியில இருந்து கோவை மாவட்டம் வந்தாச்சு நம்ம.
2: சூப்பர் சூப்பர். பா ஒரு எழுத்து ஒரு மொழி.
0: ஓகே.
2: அப்புறமா பாளையம்,
0: பாளையம், பாளையம்ங்கிறது

0: பெயர், நம்ம வந்து சொற்கள் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஓகே, அப்ப நா, நாக்க வந்து நா அப்படினு சொல்லுவோம்.
0: ஓகே,
1: அப்புறமா கறி.
0: கறி, ஓகே, நன்றி. அடுத்த நேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அதாவது தயவுசெய்து எல்லாருமே ஒரு மூணு சொற்கள் மட்டும் சொல்லுங்க, மற்ற நேயர்களுக்கு அப்பதான் சான்ஸ் கிடைக்கும். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அடுத்த நேயருக்கு அந்த வாய்ப்பு போகுது. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பூந்தண்டலம் புண்ணிய கோட்டி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: பாகன்.
0: பாகன். பாகன்னா இன்ன இல்லையே.
2: பாகம் வச்சுங்க. பாகம்.
0: பாகம், ஓகே. பாகம்.
2: பாரி.
0: பாரி, பேர் அது, சொற்கள் மட்டும் தான் கேட்டோம்.
2: நாளை.
0: நாளை, ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தேன்கனிக்கோட்டையில
0: நினைக்கிறேன்.
4: அந்த இது நாயகம் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, தாளாட்டு அப்படின்னு. கயம் அப்படின்னா வார்த்தை இருக்குமான்னு தெரியல. கயம், காயா இன் கயம்
0: தெரியல எனக்கும். தெரியல.
4: பாலை, பாலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு மேடம், தென்னம்பிள்ளைன்னு
0: சொல்லுவோம். நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
5: சரி சரி சரி மேடம். ஆனா எல்லாமே சொல்லிட்டாங்களே மேடம், நான் எழுதி வச்சதெல்லாம்
0: சொல்லுங்க. பரவாயில்ல,
5: வேற என்ன சொல்றது?
0: யார் பேசுறீங்க முதல்ல?
5: நாயகன் சொல்லிட்டாங்களாம்.
0: நாயகன் இல்லையே.
5: நாயகன்,
0: நாயகனுக்கு இன் இல்லீங்களே.
5: நாயகன்,
0: நாயகம்மா. ஓகே,
5: நாயகன் இன்ன இருக்குல்ல மேடம்.
0: இன்ன இல்லங்க. பெரிய நாயகம் பாளையம்
5: இல்ல. இப்ப நாயகன் கதாநாயகன் நம்ம சொல்றல, அந்த நாயகன் அப்படின்னு
0: அதுக்கு தான் இன் இல்லன்னு சொல்றேன். சரி, வேற என்ன வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
5: இன், ஓ, நானே ரெண்டு சொல்லி இன்ன இருக்குல்ல, பெரிய நாயகன் பாளையம்.
0: வேற வேற வார்த்தைக்கு வாங்களே.
5: அப்ப மூணு சொல்லி இன்னா
0: இல்லங்க, இன்னே கிடையாது, எல்லாம் மா வரிசை தான், இம்மு
5: தான்.
0: நன்றி, நன்றி.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
7: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
8: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
7: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
8: सच?
7: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
8: समझ गया.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஊரோட பெயர் சொல்கிறச்சே, அதுலேருந்து வந்து பொருள் தரக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத நேயர்கள் வந்து தொலைபேசி வழியாக சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் போட்டுட்ருக்காங்க. யார் யாருனாக்க, ஹரிஹரன் அவங்க வந்து இந்த பெரிய நாயகம் பாளையம் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து வந்து பெரிய பாளைய நாயகன் நாளை அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து பா நாகம் களை நாளை பாகம் பாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகராஜ் அவங்க

வந்து என்ன போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, நடராஜன் சுப்பையா புத்தகரம் இல்லை புத்தகரம் ஓகே அப்படிங்கிற ஊர்லேருந்து, பெரிய நாயக்கம் பாளையம் அப்படிங்கிறதுலேருந்து, கறி பாலை நாகம் நகை நான் பா நாளை நயம் அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவங்க வந்து பெரிய நாயகம் நாளை கயம் அதாவது குளம் களை அதாவது களை எழுத்தல் பாகம் பாலை கறி அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் வந்து நாளை நான் பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலேருந்து போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் வந்து முன்னாடி கேட்ட மடத்தட்டு விலையிலேருந்து மடு மட்டு தட்டு மடத்தட்டு தனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஊரோட பெயர் நாம் சொல்லலாம். இது என்ன ஊரோட பெயர் அப்படின்னாக்கா கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுங்கிறத

பெயர் நாம் சொல்லலாம். இது என்ன ஊரோட பெயர் அப்படின்னாக்க, கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இந்த பாடல் கேளுங்க. எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்க, கணா அப்படிங்கிற படத்துலேருந்து ஆராத்னா, சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன், வைக்கம் விஜயலட்சுமி இவங்களோட குரல்களில், ஜிகேபியோட வரிகளில் திபு நினன் தாமஸோட இசையமைப்பில் 4 நிமிடங்கள் 10 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: ஊர் பெயர், அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இதுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஆ
1: வணக்கம். எலினா வந்து சண்முகத்துல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: செண்பகாசி மேடம் எப்படி இருக்கிறீங்க?
0: செண்பகாசி மேடம் இல்ல, சுதா சொல்லுங்க.
1: இப்ப நான் சொல்றேன் மேடம். கண் காசி.
0: கண் காசியா?
1: காசி
0: காசிக்கு கா இல்லையே, தொணக்கால் இல்லையே, கே மட்டும் தானே இருக்கு. கண் ஓகே. கண்ணு கூட கண்ணு கூட மூணு சுழியின் கிடையாது, ரெண்டு சுழியின் தான் இருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வித்யா ரவி.
0: இங்க இருந்து?
2: பெரும்பாக்கத்துல இருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே.
2: கபடி.
0: கபடி சூப்பர்.
2: நாடி.
0: நாடி ஓகே. இன்னும் ஒன்னே ஒண்ணு.
2: படி.
0: படி ஓகே, ஃபைன். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர் சேலத்தில் இருக்கு. அதுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு கேட்குறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
0: சொல்லுங்க.
3: கஞ்சன், இஞ்சி, கண், ஜாதகம்.
0: இருங்க இருங்க, ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. கஞ்சன், அதுக்கப்புறம்
3: இஞ்சி.
0: இஞ்சியா?
3: கஞ்சன் வருது இல்ல, கஞ்சநாயகன் பட்டி.
0: சரி, கஞ்சன் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க?
3: இஞ்சி.
0: இஞ்சியா? இஞ்சி எங்க இருக்கு?
3: இஞ்சி இஞ்சி இருக்குல்ல.
0: இஞ்சினா ஈ எங்கெங்க இருக்கு? ஆ ஈ ஈ தானே சொல்றீங்க. இஞ்சி இல்லையே இதுல.
3: நாணயம்.
0: நாணயம்மா? மாவும் இல்ல, நாவும் இல்ல.
3: கஞ்சநாயகன் பட்டி.
0: ஆமா, இன்னு தானே இருக்கு, நா கிடையாதே. புள்ளி வச்ச எழுத்து தானே இருக்கு.
3: அது கண்ணு வருங்களா? கண்ணு
0: கண்ணுனாக்க மூணு சுழியின் வரணும் இல்லையா? இது ரெண்டு சுழியின் தானே வரும் தெரியல எனக்கு. இனி அடுத்த நேருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
4: மேடம் கலா பேசுறது மேடம்.
0: சொல்லுங்க
4: மேடம். காஞ்சிநாதன். காஞ்சிநாதன்.
0: காஞ்சிநாதன்? நீங்க என்ன யாராவது ஊர் யாருக்காவது பேர் வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களா?
4: இல்ல இல்ல இல்ல, அது ஒரு ஊர் இருக்குது.
0: நம்ம ஊர் பேர் கேக்கல, நம்ம ஒரு ஊர் பேர் சொல்லிட்டு அந்த ஊர் பேர்ல இருந்து பொருள் தரக்கூடிய சொற்கள் என்னென்னு கேக்குறோம். கஞ்சநாயக்கன் பட்டின்னு ஊர் பெயர் சொல்லியாச்சு ஓகேயா? சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. இந்த கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து சின்ன சின்ன வார்த்தைகள் பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க. பட்டினங்கிறது இன்கம்ப்ளீட்டா இருக்கே, பட்டினா என்ன பொருள்?
3: பெயர்கள்
0: கேக்கல. சரி சொல்லுங்க. கண் நாயகன் ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
5: வணக்கம். திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க.
5: கஞ்சநாயக்கன் பட்டியா?
0: ஆமா.
5: பட்டி.
0: பட்டி ஓகே, அதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
5: கஞ்சநாயக்கன் கஞ்சம், கஞ்சம் சொல்றோம்ல. கஞ்சி வருமா?
0: கஞ்சி வராது, சி இல்லையே, சாதன இருக்கு.
5: கஞ்சம் கஜம்
0: இருக்காங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
6: வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூர்லந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
6: நாயகன்.
0: நாயகன்.
6: கட்டி.
0: கட்டி.
6: சட்டி. சட்டி.
0: சட்டியா?
6: கட்டி சட்டி சட்டி
0: சட்டி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ஓகே. மூணு சொல்லிட்டீங்க ஓகே.
6: சட்டி

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஊரோட பெயர்கள் சொல்கிறச்சு, அதுலேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நேர்கள் வந்து யோசிச்சுட்டே பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்தது எந்த பட ஊரோட பெயர் சொல்லியிருந்தோம், அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க, கஞ்சநாயக்கன்பட்டி அப்படிங்கிற

0: பட்டி வரும்.
1: பட்டி சொல்லிட்டே இருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி. ஓகே, ஸோ கஞ்சநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர் சேலத்துலேருந்து, அதுலேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய சொற்கள் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அடுத்த ஊர் பெயர் உங்களுக்காக தயாராக இருக்கு. நாமக்கல் மாவட்டத்துக்கு நாம் போகலாம். பரமத்தி வேலூர், பரமத்தி மேலூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இந்த பாடல் கேளுங்க. இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, தமிழ் படம் 2 அப்படிங்கிற படத்துலேருந்து சரத், விஜய் பிரகாஷ் இவங்களோட குரல்களில், தியாரு அவங்களோட வரிகளில், கண்ணனோட இசையமைப்பில்.

0: ஜெகதிமை செல் செல் செல் செல்
1: சரி சரி செல்
0: செல் செல் செல் ஆண்மையில் நான் நான் நான் நான்
1: அலைகடும் ஏ ஏ ஏ ஏ
0: அலைகடல் நான் நான் நான் நான்
1: அலைவது நீ நீ

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேர்கள் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஃபேஸ்புக் முகநூல் மூலமாக பதில்கள் போட்டுட்ருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து கட்டி நாட்டி சட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட முதல் கேள்விக்கான விடைகள் போட்டிருக்காங்க. ஹேமலதா வந்து பாராட்டுக்கள் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து கஞ்சி கபடி படி நாடி கஞ்சன் பட்டி சட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து கஞ்சநாயகன் பட்டியிலேருந்து படி கடி நாடி கட்டி சட்டி நான் கபடி கஞ்சன் நாயகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வந்து நாடி கடி கட்டி சட்டி நாயகன் கஞ்சன் பட்டி படி கபடி பகடி அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் வந்து கபடி நாடி படி நான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து படி நா அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவன் அருண் அவங்க வந்து கஞ்சநாயகன் பட்டி அப்படின்னு நம்ம சொன்ன ஊர்லேருந்து படி பட்டி கடி நா கஞ்சன் கட்டி சட்டி கபடி அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து அவருமே இன்னொரு பதிவு போட்டு இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து பெரிய பெரிய நாயகன் பாளையம் கேட்டிருந்தோம் இல்லையா, பாளையம் அதுலேருந்து வந்து பெரிய பாளைய பாளை நாயகன் நாளை அப்படிங்கிற வார்த்தைகள் போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து பா நாகம் களை நாளை பாகம் பாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இன்னொரு ஊர் பெயருக்கு போட்டிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து கனகராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து கரி பாலை நாகம் நகை நான் பா நாளை நயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சிவன் அருண் வந்து பெரிய நாயகம் பாளையம்லேருந்து பெரிய நாயகம் நாளை கயம் களை பாகம் பாளை கரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பதிவை நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அப்படின்னாக்கா, பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய சின்ன சின்ன நல்ல வார்த்தைகள் உங்களால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பூந்தண்டலம் ஆசிரியர் நகர் இவை பேசுறேன்.
0: சொல்லுங்க. பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊர் பெயர் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு.
1: என்னென்ன
0: வார்த்தைகள்? என்ன பொருள்? என்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லணும். அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. வேர். ஓகே, பத்தி. ஓகே, நன்றி, பாராட்டுக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். ஹரி
0: சொல்லுங்க.
2: மதி பதி ரதி.
0: மதி பதி ரதி. சூப்பர், வாழ்த்துக்கள். வந்தாரு கடகடன்னு சொல்லிட்டாரு. வணக்கம்.
3: பரமத்தி வேலூர் சொல்லிருக்கீங்களா? பதி மதி வேர்
0: வேர். அடுத்த நேருக்கு சான்ஸ். ஒரே நேரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா மத்த நேர்கள் ட்ரை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்.
4: ஹலோ, சொல்லுங்க மேடம்.
0: நீங்க தான் சொல்லணும். பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து பொருள் தரக்கூடிய சின்ன சின்ன நல்ல வார்த்தைகள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க?
4: பட்டாபுரம்ல இருந்து மணிகண்டன் மேடம் என் பேரு.
0: சொல்லுங்க.
4: மத்தி மத்தி
0: மத்தினா
4: மத்தின ஒரு வார்த்தை.
0: என்ன என்ன பொருள் அது? ஆக்சுவலா
4: பொருள் இல்ல, இது மதி.
0: மதி. ஓகே.
4: மதி பதி. அப்புறம் ரதி.
0: ரதி. ஓகே, நன்றி. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம், மதுரை வாயில இருந்து தமிழி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: மதி பதி ரதி.
0: ஓகே, இதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன். சின்ன பொண்ணு தானே நீங்க, குரல் அந்த மாதிரி தான் இருக்கு.
5: பரம
0: பரமன்னா என்ன பொருள்? இன்கம்ப்ளீட்டா இருக்கு.

0: யோசிச்சு வைங்க, சரிங்களா? ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் விடைகள். நன்றி பா, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: பரமத்தி வேலூர்.
1: வேலூர் வேர் வருது.
0: வேர் வருது. ஓகே.
1: வேற ரெண்டு மூணு சொல்லிட்டாங்க எல்லாரும்.
0: ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சா மத்த நேரங்கள் கோச்சுப்பாங்களே. பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊர் பேர்ல இருந்து நிறைய நேர்கள் வந்து நிறைய பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லியாச்சு. சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுன்னு சொல்லலாம். சோ ஒரு பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும், அதை தவிர ஃபேஸ்புக்ல பதிவுகள் போட்ட எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் மாறி டூ அப்படிங்கிற படத்திலேருந்து தனுஷ் எழுதி தீயோட பாடின பாடல் இது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில்

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சப்பாஷ்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால்லா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இந்த ஒரு மணி நேரமும் நம்ம சிறுவர் சிறுமியோட அவங்க பேசி அனுப்பக்கூடிய ஒளி நாடாக்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அதோட இனிய திரை இசை பாடல்களும் இந்த விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஒரு மணி நேரமும் நம்ம கேட்க போகிறோம். இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, புத்தகம் வாசிப்பு தொடர்பாக தான் நம்ம வந்து சிறுவர் சிறுமிகிட்ட நம்ம அவங்களுடைய ஒளி நாடாக்கள்லாம் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். புத்தகம் வாசிப்புனாலே நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆனதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய

0: புதிய புத்தகம், புதிய எல்லாமே வந்து புதுசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த புத்தகம் வாசிப்பு வந்து ரொம்ப ஒரு எல்லையில் ஒரு விஷயந்தான் சொல்லலாம். அதை பற்றி நம்ம குழந்தைகள்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்றத அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த ஒரு மணி நேரமும் தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் தான் என்றும் இனிமை நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: டுடே யூ ஆர் மை பேபி.

சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒரு கலகலப்பாக ஒரு பாடலை கேட்டோம். வாலி இயற்றிய பாடல் அது. சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய ரங்கா திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். இன்றைய தலைப்பு, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம் வாசிப்பது. புத்தகம் வாசிப்பது வெறும் எழுத்துக்களை படிப்பது மட்டுமல்ல, தகவல்களை உள்வா

வாங்கி அறிவை பெருக்கும் ஒரு அரிய கலையினே சொல்லலாம். மனிதனின் சிந்தனையை தூண்டி படைப்பாற்றலை வளர்த்து மன அழுத்தத்தை குறைத்து வாழ்வியலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு கலை தான் இந்த புத்தக வாசிப்பு. நம்ம சோர்வாக இருக்க நேரங்களில் கூட புத்தகத்தை எடுத்து சில மோட்டிவேஷனலான கோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும்பொழுது கூட நம்மளுடைய நினைவாற்றல் வந்து என்னாகனா விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்ம இந்த சோம்பலை கலைக்கக்கூடிய ஒரு கலை தான் இந்த புத்தக வாசிப்புனே சொல்லலாம். இப்படி நம்ம வந்து பிள்ளைகளை வந்து புத்தக வாசிப்பு தொடர்பான நிறைய தகவல்களை வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒளி நாடகங்களில் அனுப்பியிருக்காங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற டெலகிராம் ஐடிக்கு தொடர்ந்து அனுப்புங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து மழைகள் என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்றதை வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வாசிப்பதோடைய நன்மைகள் என்ன, அதனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் தெரியும், சிறப்புகள் என்னன்றதை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து கேட்க போகிறோம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

தந்தா.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் அது. இளையராஜா இசையில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:15:25. புத்தகம் வாசிப்பு தான் இன்றைக்கி சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியோடைய தலைப்பில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனுடைய நன்மைகள் அறிவு வளர்ச்சி, கற்பனை திறன், மன அமைதி, பகுத்தறிவு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய மழலைகள் வந்து என்ன மாதிரியான தகவல்கள் வந்து நமக்கு வானொலிக்கு அனுப்பியிருக்காங்கன்றதை வந்து முதல் குழந்தை என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம கேட்போம். வாங்க.
1: அனைவருக்கும் இனிய கலை வணக்கம். திருமலிசை உடையர் கோவில், அஸ்விதா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். இன்றைய தலைப்பு புத்தக வாசிப்பு. புத்தக வாசிப்பு என்பது ஒவ்வொரு நூலையும் கவனமாக படித்து அதன் கருத்தை மனதில் படித்து கொள்ளும் ஒரு அமைதியான செயலாகும். இதனால் நம் குரல், நம் சிந்தனை, நம் உலகத்தை பற்றிய பார்வை எல்லாம் தெளிவடையும். இந்த வாய்ப்பளித்த வீட் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
0: பாப்பா என்ன ரொம்ப அழகாக அவங்களுடைய புத்தகம் வாசிப்பதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இல்லையா? நன்றி. உங்களுக்கு வந்து விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஒரு தகவலை சொன்னதுக்கு இந்த குழந்தைக்கு நன்றி. நேரம் வந்து 10:16:50 ஆயிட்ருக்கு. இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய தகவல்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வாசிப்பதோடைய நன்மைகள் பற்றி நம்ம ஒரு நாசம்ப தெரிஞ்சிட்டு இருந்தோம். அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா அறிவு வளர்ச்சி. புதிய தகவல்களை அறியவும் நம்முடைய பொது அறிவு மற்றும் மொழி அறிவை மேம்படுத்தவும் இந்த புத்தக வளர்ச்சி ரொம்ப நமக்கு உறுதுணையாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் வந்து நினைவாற்றலை வந்து பெருக்குதல். புனைக்கதைகள், நாவல்கள் வாசிக்கும் பொழுது மனத்திரையில் கற்பனை உலகம் வந்து நமக்கு வந்து மிகவும் பெரியதாக தோன்றும்ன்ற ஒரு தகவலை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மன அமைதி, பகுத்தறிவு பற்றி நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 சின்ன சின்ன செட்டுக்கள்.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. உதிரி பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:22. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். புத்தக வாசிப்படைய நன்மைகளில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி. அன்றாட வேலைகளில் ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட சிறந்த புத்தகங்கள் மனதிற்கு அமைதி தருகின்றன. அதில் சிறுகதைகள், நாவல்கள், இது போன்ற தொடர்கதைகள்லாம் நமக்கு படிக்கும்பொழுது மன அழுத்தம் வந்து குறையுதுன்ற ஒரு தகவலும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பகுத்தறிவு. உலகை புதிய கோணத்தில் பார்க்கவும் சுய சிந்தனையோடு வளர்க்கவும் இந்த புத்தக வாசிப்பு வந்து நமக்கு வந்து பெரிதும் உதவியாக இருக்குன்ற தகவலும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து புத்தகம் வாசிப்போடைய நன்மைகள். அடுத்தடுத்து நம்ம செக்மெண்ட்டில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிறப்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்னன்றது தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு

0: முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து நமக்கு குழந்தைகள் வந்து தொடர்ந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்காங்க புத்தக வாசிப்பு தொடர்பாக. அடுத்த குழந்தை வந்து என்ன சொல்ல வராங்கன்றதை தொடர்ந்து கேட்போம்.
1: காலை வணக்கம், என் பேர் ஜிதேந்திரன், நான் யூகேஜி பி செக்ஷன் படிக்கிறேன். இன்னைக்கு நாம புக்ஸ் படிக்கும் போது பேச போறோம். நான் என்னென்ன புக்கு படிப்பேன் தெரியுமா? சுகமர, மேஜிக் பாட், கதை புஸ், அப்புறம் என்கிட்ட குட்டி குட்டியா புஸ்ஸுனா நிறைய இருக்கு. அழகான படமா பாட்டு நம்ம படிக்கமோ மைண்டு சூப்பரும் கத்துக்கலாம். புது புது வார்த்தைன்னா செஞ்சுக்கலாம். தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் அதில் கத்துக்கலாம். புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்கிட்ட பஜில் புக்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ண ஆய்வு நல்லா வளரும். புக்ஸ் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்டு. எல்லாரும் ஒரு ஒரு புக்கு டெய்லி படிக்கணும். குட்டி கை பிடிக்காம நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டு, காய்கறி, வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸு, அஜி திங்ஸு நிறைய இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ் பண்ணீங்க? பபாய்.
0: ஜிதேந்திரியன், ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய புக்ஸு வாசிப்பதை பற்றி நடுநடுவில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது நீங்கள் பேசுனது இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கும்பொழுது. அப்படி பொறுமையாக ஆரம்பித்து அடுத்தடுத்து வெஜிடபிள் அப்படின்ட்டு நிறைய தகவல்கள்லாம் உங்களுடைய புத்தக வாசிப்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு நிலையத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. நேரம் வந்து 10:25 ஆகிட்டுருக்கு. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய குழந்தைங்களுடைய தகவல்கள்லாம் நம்ம புத்தக வாசிப்பு தொடர்பான தகவல்கள்லாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: முத்துலிங்கம் இயற்றிய பாடலது. என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:30
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேரம் 10:31:45. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். சாமுனி கே எம், குட் மார்னிங், இனிய காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அன்புராணி, சின்ன சின்ன சிட்டுக்கள், புத்தகம் வாசிப்பு தரும் பயன்கள் பற்றியும், கியூட் பேபி அஸ்விதா, கியூட் பாய் ஜிதேந்திரன், புக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ் நேம் பற்றி ஆல்சோ டோல்டு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சிட்டுக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புத்தகம் பற்றிய வாசிப்பு பற்றிய குட்டீஸ் பேச வைக்கும் பெற்றோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. பேனர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க அன்புராணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உள்ளது, பயனுள்ளதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து மழலையர்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு குட்டி இளவரசி அஸ்விதா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற நேயர் வந்து பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம். வாங்க நிகழ்ச்சியுடைய அடுத்த குட்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம். ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம கடந்துட்டோம். அடுத்த குட்டீஸுடைய என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்பிட அறமச்சியா பேசுகிறேன். புத்தகம் சொன்னது, நீ என்னை மேலிருந்து கீழ் நோக்கி வாசித்தாய், நான் உன்னை கீழிருந்து மேல் நோக்கி உயர்த்துவேன் என்று. என்னை நீ புரட்டிப்பார், உன் வாழ்க்கையை நான் புரட்டி போடுவேன் என்றது புத்தகம். நூல்கள் படிப்பவருக்கு நந்தவனம், படிக்காதவருக்கு பாலைவனம். சுவாசிக்க வேண்டும் உயிர் வாழ, வாசிக்க வேண்டும் உயர்வடைய. வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். புத்தகங்களை இன்று தலைகுனிந்து படித்தால் நாளை நம்மை அது தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். நாம் யாருக்காவது பரிசளிக்க விரும்பினால் புத்தகங்களை பரிசாக கொடுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களுக்கு காது குத்துற விழாவில் புத்தகத்தை தான் பரிசாக கொடுத்தாங்க. அந்த விழா பேனரில் கூட

0: நாம் யாருக்காவது பரிசளிக்க விரும்பினால் புத்தகங்களை பரிசாக கொடுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களுக்கு காது குத்துற விழாவில் புத்தகத்தை தான் பரிசாக கொடுத்தாங்க. அந்த விழா பேனரில் கூட காதலி விழா அப்படின்னு போடலை, தங்கமும் தமிழும் சூட்டும் விழா அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. தாய்மாமன்களின் தங்கமும் தமிழ் மாமன்களின் தமிழ் உரையும் சூட்டும் விழா அப்படின்னு தான் போட்டாங்க. எங்கள் வீட்டு நூலகத்தில் சுமார் 3000 நூல்கள் இருக்கு. எங்கள் அப்பா கூட கொஞ்சம் நூல்கள் எழுதியிருக்காங்க. சொல்லட்டா, என்னை அழைத்து விடு, என்ன ஆசான், தமிழங்கள் உயிருக்கு மேல், சிற்பிய சிதற்கும் சிற்பங்கள், இதுதான் ஆனால் இது இல்லை அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. நாங்கள் அரசு பொது நூலகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து படிப்போம். என்னதான் இபுக்ஸ் இருந்தாலும் புத்தகங்களை தொட்டு படிக்கிறது தான் தனி சுகம். நீங்களும் அந்த சுகத்தை அனுபவிங்கள். நன்றி.
1: ஒட்டப்பிடாரம்லேருந்து அக்ஷயா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்கள்ல. புத்தகத்தை வந்து அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் படித்தா உங்களை வந்து டிசெண்டிங்லேருந்து நம்மளை வந்து அசெண்டிங்க்கு உயர்த்துன்ற ஒரு தகவலோடு, தலை குனிந்து படித்தா நம்ம வந்து தலை நிமிர்ந்து நடக்கலான்ற ஒரு நிறைய பல தகவல்களை வந்து அக்ஷயா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பதிவும் அவங்க கொடுத்துருக்காங்க புத்தகம் வாசிப்பு தொடர்பாக. நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். வாங்க, நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம தொடர்ந்து கேட்போம். அடுத்து வனஜா பெரும்பாக்கம்லேருந்து சுந்தர், இனிய காலை வணக்கம், பாடல்கள் சூப்பர் சார், அதோட வரும் மழலையர்களுடைய தகவல்களும் சூப்பராக இருக்குது புத்தகம் வாசிப்பு தொடர்பாக, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கமலா வரதன், இனிய காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் புத்தகம் வாசிப்பு அதற்கேற்ற பாடல்களும் வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான மீண்டும் காலை வணக்கம், சின்ன சின்ன சிட்டுக்கள் என்ற நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், தலைப்பு புத்தக வாசிப்பு, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப தலைப்பு தான். ஆம், செல்ஃபோன் இந்த காலத்திலிருந்து நம்மை மனதை கொஞ்சம் மாற்ற உதவும், மனசும் தெளிவு பெறும், தங்களுக்கு இதயம் கனிந்த நன்றி வாழ்த்துக்கள் இப்படின்னு பாராட்டுக்கள்லாம் பொழிஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம். வாங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், பூவை பூச்சுடவா திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்து எஸ் சித்ரா குழுவினர் பாடிய பாடல்.

0: பூவை பூச்சூடவா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். எஸ் சித்ரா குழுவினர் பாடியிருந்தார்கள். நேரம் 10:41 நிகழ்ச்சியில் அடுத்த மழலையருடைய ஒளி நாடா கேட்கலாம்.
1: வணக்கம், நான் ஓட்டப்பிட அறமதிசையா பேசுகிறேன். உலக வரலாற்றில் இடம் பிடித்த தலைவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், மாவீரர்களின் வரலாற்றை பார்த்தோம் என்றால் அவர்கள் எல்லோரும் புத்தக வாசிப்பாளர்களாக இருந்தவர்களாகத்தான் காண்பீர்கள். ஒரு தடவை அண்ணல் காந்தி கிட்ட, உங்ககிட்ட 1 கோடி ரூபா கிடைத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காந்தியடிகள் சற்றும் யோசிக்காம நூலகம் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு முறை வெளியூர் பயணத்திற்கு காரில் செல்வதற்காக தன் மகளிடம் 50 புத்தகங்களை எடுத்து காரில் வைக்க சொன்னாராம் ஜவஹர்லால் நேரு. அதற்கு அவங்களோட மகள் இந்திரா காந்தி கேட்டாங்களாம், அப்பா நீங்க 2 மணி நேர பயணத்துல இவ்வளவு புக்கையும் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு ஜவஹர்லால் நேரு, நிச்சயமா படிக்க முடியாது மகளே, ஆனால் 50 அறிஞர்களோட பயணம் செய்து திருப்தி இருக்கும்னு சொன்னாராம். அந்த நேரு தான், நான் இறந்த பின் என் கல்லறையில் ரோஜா பூக்களுக்கு பதிலாக புத்தகங்களை அடுக்கி வையுங்கள் என்றாராம். அப்படின்னா எந்த அளவுக்கு வாசிப்பை நேசிச்சிருக்காருன்னு பாருங்க. தென்னாப்பிரிக்காவை கருப்பின மக்களுக்காக போராடி 27 வருடங்கள் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா சிறையில் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், புத்தகம் வாசிக்க மட்டும் அனுமதித்தால் போதும் என்றாராம். கப்பலோட்டிய தமிழர், செக்கெடுத்த செம்மல் என அறியப்பட்ட வஉசி, சிறந்த எழுத்தாளர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் ஆவார். சரி, நேற்றைய தலைவர்கள் எல்லாரும் சிறந்த வாசிப்பாளர்களாக இருந்துள்ளார்களே, இன்றைய தலைமுறை வாசிப்பு அதிகம் நேசிக்காமல் இருக்கிறார்களே, இது யார் குற்றம்? தொலைக்காட்சி, பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் குற்றம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அக்ஷய திருதியை வருகிறது, தங்கம் வாங்கிவிட்டீர்களா என கேட்கிற தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும், சரஸ்வதி பூஜை வருகிறது, புத்தகம் வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டதுண்டா? எனவே ஊடகங்களே, கொஞ்சம் சமுதாயத்தின் மீதும் அக்கறை காட்டுங்கள். வீட்டை

0: சேகரிக்க புத்தகங்களை விடவும் அழகான பொருட்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்பதை அழுத்தமாக சொல்லுங்கள். நன்றி.
1: ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அக்ஷயா வந்து ஒரு அழகான ஒரு பதிவு புத்தகம் வாசிப்பதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. நவராத்திரி தினங்களில் நம்ம வந்து புத்தகம் வாங்குவோமா, அதுக்கு பதிலாக வந்து அக்ஷய திதியில் வந்து நம்ம விளம்பரத்தை பார்த்து நம்ம ஓடி ஓடி போய் வாங்குகிறோம் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தேசத் தலைவர்களை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. நிறைய புத்தகம்லாம் வந்து அவங்க படிச்சிருக்காங்கன்றது வந்து நிறைய தெரியுது. நன்றி அக்ஷயாவுக்கு. அடுத்து நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் பார்ப்போம். சாந்தி ரமேஷ், வணக்கம், வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. ஞானாம்பிகா ரக்ஷன், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் குழந்தைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களுடைய தகவல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நிகழ்ச்சியில் புத்தகம் வாசிப்பு தலைப்பில் குழந்தைகளின் பேச்சு வியக்கவும் மெய்சில் இருக்கவும் வைத்தது. குழந்தைகளுக்கு வழங்கும் சகோதரர்களுக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், இனிய காலை வணக்கம். பிரபாகரன், புத்தகம் வாசிப்பின் பயன்களை தெரிந்து கொள்ள சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது, இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை தொடர்ந்து அடுத்த மழலை என்ன சொல்கிறாங்கன்றதை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: சத்ரியின் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். பாடல் வாலி. நேரம் 10:50, நிகழ்ச்சியில் அடுத்த மழலையருடைய தகவல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் புத்தக வாசிப்பு பற்றி கூறப்போகிறேன். புத்தக வாசிப்பு மனிதனின் அறிவை விசாலமாக்கி சிந்தனையை தூண்டி அவனது கற்பனை திறனை வளர்க்கும் ஒரு அரிய கலை. இது ஒரு சிறந்த பொழுதுபோக்காகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாகவும் செயல்படுகிறது. புத்தகங்கள் மனிதனின் சிறந்த நண்பர்கள். நாம் வாழும் உலகத்தை பற்றியும் மற்ற கலாச்சாரங்களை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகிறது. எனவே அனைவரும் புத்தகம் வாசித்து நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த வித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப அழகாக புத்தகம் வாசிப்பை பற்றி மழலையர் நவ்யா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நேரம் 10:51 ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தெரிஞ்சிக்க போகிறோம். வாங்க அடுத்து வந்து ஒரு பாடலோட வீரா திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல். அது இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. வீரா திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. புத்தகம் வாசிப்பு தினமும் 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் மட்டுமே படிக்கும் பழக்கத்தை தொடங்குவோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைப்புகள், கதைகள், வரலாற்று நூல்களை தேர்வு செய்து படிக்கலாம். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை குறைத்து தூங்குவதற்கு முன் அல்லது காலை நேரத்தில் புத்தகம் வாசிப்பதை துவங்கினால் இனிமையாக இருக்கும். உங்கள் அருகில் உள்ள நூலகங்களுக்கு செல்லலாம். இது வந்து புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இப்படி நம்ம செஞ்சிட்டே வந்தோம்னா நாளடைவில் வந்து புத்தகம் வாசிப்பது வந்து நமக்கு மிகவும் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குன்ற தகவலை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி, மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பே வந்து புத்தகம் வாசிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து நமக்கு அந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து தகவல்களை சேகரித்து அனுப்பிய அனைத்து குழந்தைகளுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். இணைந்தர்கள், இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃபுளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:02. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த ஒரு மணி நேரமும் நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம கேட்க போகிறோம்.
2: என்றும் இனியவை
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளே சொல்லவே வேண்டாம், உங்களுடைய தகவல்களை தொடர்ந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு தொடர்ந்து அனுப்பலாம். வாங்க நிகழ்ச்சியிலோட முதல் பாடல் கேட்கலாம்.

சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.

0: கொஞ்சம் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெள்ளமுதன், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். நாம் கேட்ட அந்த பாடல் கூமா பாலசுப்ரமணியம் இயற்றிய கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் எஸ் ஜானகி ஜெமினி கணேசன் குரல்களில் ஒலிக்க கேட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேரம் 11:10.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
6: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
5: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
6: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ராமமூர்த்தி இசையில் பந்தபாசம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பலை பாண்டியா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல்.
1: என்றும் இனியவை

பலைபாண்டிய திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்டும் நினைப்படுத்துகிறோம் நேர்களை. நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை. நேரம் இப்பொழுது 11:20.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சும்மா வெள்ளாசு.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க. லைலா

0: வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடியிருந்தார்கள். நேரம் 11:32:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவர்தனம் இசையில் TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடிய பாடல் அஞ்சல் பெட்டி 520 என்ற திரைப்படத்திற்காக வாலி இயற்றியது.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்.

அஞ்சல் பெட்டி 520 என்ற திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நேரம் 11:36:30. நிகழ்ச்சியில் அடுத்து வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: 40 நிமிடம்.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கூமா பாலசுப்ரமணியம் இயற்றி ஜி ராமநாதன் இசையில் எஸ் ஜானகி பாடிய அரசிலங்குமரி திரைப்பட பாடல்.

கண்ணதாசன் இயற்றிய புதிய பறவை திரைப்பட பாடல் கேட்டோம். இத்திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய ஞாயிறு காலை வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலித்த அத்திக்காய் பாடல் அருமை இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒலித்த சிங்காரவேலனை பாடல் எஸ் ஜானகி குரலில் கேட்க இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சியின் பாடல்கள் அனைத்தும் அருமை. வழங்கிய விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள். பாபு முல்லக்காடு இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் தேனினும் இனிய காவிய பாடல்களை வழங்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஹேமலதா இனிய காலை வணக்கம். கலில் அகமத் பொன்னேரி இருந்து இனிய காலை வணக்கம். பர்வதவர்தினி இனிய முற்பகல் வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழிய காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் ஒலித்த கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்காரவேலனை பாடல் மிகவும் அருமை. நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ பாடல்கள் இருக்கையில் அருமை மிக்க பாடல்கள் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒலித்த அத்திக்காய் பாடல் மிகவும் அருமை வாழ்த்துக்கள். வழங்கிய நிலையத்தாருக்கும் தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் காலை வேலை மலர் சோலைவனமானது சிங்கார இசை மனதை கவர்ந்தது சிந்தையில் நின்று மகிழ்வூட்டியது செழுமை தரும் தத்துவ பாடல்கள் சிறப்புறும் வாழ்மகத்துவ தேடல்கள் என்றும் இனியவை மனதில் பண்பலை இன்றும் தழைத்து நிற்பவை அத்திக்காய் தித்திக்காய் போல அண்டியது நெஞ்சில் குழுமை. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் அருமை கேட்பதற்கு அருமையாக இருந்தது. ரசித்தோம் மகிழ்ந்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சரவணன் ராமலிங்கம் இனிய காலை வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் நாங்கள் பாடல்களுடன் இணைந்துள்ளோம். ஏழு கிணறு தேவா வாழ்த்துக்கள் சார் என்றும் இனியவை நிகழ்

நிகழ்ச்சியில் நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துவிட்டேன். முதல் பாடலே சிங்காரவேலன், அருமை அருமை அருமை அருமை வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்ம கேட்போம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி டி எம் சௌந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்

அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். நேயர்களின் முகநூல் பதிவுகளில் அடுத்து அன்புராணி சிங்காரவேலன் சிறப்பாக முதல் வர பாடாத பாட்டு இனிய பாடல்களை என்றும் இனிமையாக ஒழிக்கிறது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா வணக்கம், அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, அந்த நாள் ஞாபகம், பலே பாண்டியா போன்ற பாடல்களை கேட்டும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர்களுக்கு இனிய பொன்னான பகல் வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு ஆரம்ப பாடலை சிங்கார வேலனே தேவா என்ற பாடலை என்னை செழிர்க்க வைத்தன, தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகின்றோம், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படைத்து எங்கள் வீட்டில் ஏசி இல்லாத குறையை தீர்த்து இல்லத்தை உள்ளத்தையும் குளிர செய்தது, வழங்கிய சகோதரருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பாடாத

பாட்டெல்லாம் பாட வந்தார். கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பால் புஷ்பா, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா ஒரு பாடல் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரக்ஷன், என்றும் இனியவை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ பாடல்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு கேட்டோம். நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர் சார், வழங்கிய சகோதரருக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. பஞ்சு அருணாச்சலம் இயற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெட்ரோ நேரம்.
2: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா நண்பகல் 12:01 நிமிடம் 10 நொடி ஆயிட்டுருக்குங்க. இன்றைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ

பகல் நிலவு அப்படிங்கிற படத்துலேருந்து ஜெயச்சந்திரன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கங்கையமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் 1985 வெளிவந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டோம். இன்றைய தினம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்கள் உங்களுக்காக இதே மாதிரி ஒரு ஸ்பிரிட்டோட, இதே மாதிரி ஒரு மெலோடி கலந்த பாடல்கள் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னாக்கா, ஆட்டோ ராஜா அப்படிங்கிற படத்துலேருந்து 1982 வெளிவந்த படம். இளையராஜா இசையமைச்சு எஸ் ஜானகியோட பாடின பாடல் இது, புலமை பித்தனோட வரிகளில்.

0: சிந்தித்தேன் செந்தூர இதழ்களை, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

சூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் தில்லுமுல்லு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேட்கலாம்.

இங்கேயும் ஒரு கங்கை அப்படிங்கிற படத்துலேருந்து கங்கை அமரன், பி சுசீலா இவங்களோட குரல்களில் நான், காமராசனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் அடுத்த வாரிசு அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: சலங்கை ஒலி அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீத் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டேதான் செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி குரல்களில் வைரமுத்துவோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். இன்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இருக்கோம். கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் வைரமுத்துவோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில்

0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நாம் வந்து பாடல்களை வந்து மதியம் 12:40 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை கேட்டுட்டு நாம் பாடல்கள் தொடரலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது நண்பகல் 12:40 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டினார்.

0: கூறியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர், அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் இரண்டு நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்ரீகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரீகர்கள் குழு பகவதி நகர் முகாமிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரீகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர

0: தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 அதிகபட்சமாக 31 மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் நாம எந்த படத்திலேருந்து கேட்க போறோம் அப்படின்னாக்கா, பாடும் பறவைகள் அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல இளையராஜாவோட இசையமைப்புல.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ்

0: நிகழ்ச்சியில் நாம் நுழைகிற நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம் 1:01 ஆயிட்டுருக்குங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னா நாங்கள் சொல்கிற தொலைபேசி எண்களை குறிச்சிக்கோங்க. 2952508533 இது ஒரு எண், 2838987 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நேற்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வந்தவங்க இன்றைக்கி வரதை அவாய்ட் பண்ணினீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். முதல் நேயர் எங்கேருந்து அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்கள், என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க?
1: நினைத்ததை முடிப்பவன் படம். இதில் இருந்து பூமழை தூவி வசந்தங்கள்.
0: பூமழை தூவி, சரி கேட்கலாமா?
1: ஆமா, இந்த பாடல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓஹோ, சரி, நன்றி. ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் சிவகுமார், இந்த நேயரோட விருப்பமான பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரலில், புலமை பித்தனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல் பார்த்திங்கன்னா 6 உண்டான ஒரு நீண்ட பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் அடுத்த பாடலுக்காக நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்துல இருந்து சிலை செய்ய கைகள் உண்டு அந்த பாட்டு வேணும்.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: ஓகே, நன்றி. அதாவது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் பங்கு பெறணும் அப்படின்னாக்கா நாங்கள் சொல்கிற தொலைபேசி எண்களை குறிச்சுக்கோங்க. இந்த எண்களில் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். 2952508535 இது ஒரு எண். 2838987171 இது மற்றும் ஒரு எண். ஃபோன் நம்பர்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன். 2952 0853 இது ஒரு நம்பர். 2838987171 இது இன்னொரு நம்பர். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். அதாவது ஒரு பாடல் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த பாடல் முடிகிற தருவாயில் தான் வந்து அடுத்த ஃபோன் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் பாடலோட ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஃபோன் லைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட கால் அட்டன் பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒவ்வொரு பாடலும் எத்தனை நிமிடங்கள் எத்தனை நொடிகளுக்கு உண்டான பாடல் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த நேயர் அதாவது அம்பத்தூர் தேவராஜ் கேட்ட பாடல் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்கலாம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா டிஎம் சவுந்தர் ராஜன், பி சுசீலா அவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், வேதாவோட வரிகளில், 3 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். அதாவது நேயர்கள் வந்து தொலைபேசி லைன் கிடச்சிது அப்படின்னாக்கா அவங்க உடனே பேசிட்டாங்கன்னா அடுத்த நேயர்களுக்கான அந்த காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது கம்மியாகும். அந்த ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் நாங்கள் வைக்கிறோம்.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். அடுத்த நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சசிகலா பேசுறேன் மேடம், சைதாப்பேட்டையில இருந்து.
1: சசிகலா, சைதாப்பேட், சொல்லுங்க.
2: நல்லவன் படத்துல இருந்து வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையில அந்த பாட்டு.
1: ஓகே, கேக்கலாமா?
2: ஆ ஓகே.
1: சசிகலா சைதாப்பேட்ல இருந்து, கரெக்ட்டா? நல்லவன் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த நேயர் கேட்ட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, தானுவோட வரிகள்ல, சந்திர

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாமே. எதனாலன்னு தெரியல, வர நேயர்கள்லாம் வந்து அப்பப்போ காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு கால் கிடச்சிது, உங்களுக்கு இணைப்பு கிடச்சிது அப்படின்னாக்கா உடனே பேசிடுங்க.

டிஎம் சவுந்தரராஜனோட குரலில், மருதகாசியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. இணைப்பில் ஏதோ எதனால் நேயர்கள் பேச மறுக்கிறாங்கன்னு தெரியல. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னாக்க 2952-0853 இந்த ஒரு எண், அதுக்கப்புறம் 2838-9871 மற்றும் ஒரு எண் 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, பூவும் பொட்டும் அப்படிங்கிற படத்துலேருந்து, டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கோவர்தனமோட இசையமைப்பில்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
3: समझ गया.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
5: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
4: ஓகே சொல்லுங்க.
5: ரயிலுக்கு நேரமாச்சு படம், ராஜா ராகம் பாடாத பாரிஜான் ஒரு பாட்டு மேடம்.
4: ஓகே கேக்கலாம். சைதாப்பேட்ல இருந்து ஆனந்தா
5: மேடம்? மேடம்
4: சைதாப்பேட் ஆனந்த், கரெக்டா?
5: ஆனந்த் மேடம்.
4: ஓகே நன்றி. சைதாப்பேட் ஆனந்த் இந்த நேயரோட விருப்பமான பாடல் ரயிலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், சித்ராவோட வரிக சித்ராவோட குரல்களில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சேர்ந்து பாடின பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைச்ச பாடல் இது.

0: நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் வந்து புட்லூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன் மேடம்.
0: புட்லூரா?
1: ஆமா ஆமாங்க.
0: புட்லூர்ல இருந்து கல்யாண சுந்தரம் சொல்லுங்க.
1: ஆமாங்க. நான் வந்து எனக்கு இந்த சந்திப்பு படத்துல இருந்து ஆனந்த நிலையால வீடு.
0: ஓகே, கேக்கலாமா? நன்றி. புட்லூர் கல்யாண சுந்தரம், இந்த நேயரோட விருப்பமான பாடல் சந்திப்பு அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்க போகிறோம். யார் பாடியிருக்காங்க இந்த பாடல் அப்படின்னாக்கா, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், குரசைவாக்கம் சவுந்தரராஜன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: படம் தவப்புதல்வன், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடல் மேடம்.
0: ஓகே, கேட்கலாமா?
1: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி,
0: நன்றி. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இந்த நேயரோட விருப்பமான பாடல் தவப்புதல்வன் அப்படிங்கிற படத்துலேருந்து, டி எம் சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசை அமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: திருமுல்லை வாயிலிருந்து நரசிம்மண்ணா?
1: நரசிம்மன்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க.
1: படம் வந்து தங்கைக்காக.

நன்றி. திருமுல்லவாயில் நரசிம்மன். இந்த நேயரோட விருப்பமான பாடல் இது, தங்கைக்காக அப்படிங்கிற படத்துலேருந்து, டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குத்தம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட நல்லவனுக்கு நல்லவன் வந்து நம்ம முதலாளி நல்ல முதலாளி அந்த பாடல்.

0: போறது மேடம்.
1: கேட்கலாமா?
0: ஆ கேட்கலாம். ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி. குட்டம் ரவி, இந்த நேயரோட விருப்பமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் குழுவினரோட பாடின பாடல். இது வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்வில்

0: நமக்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
2: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் பகுதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னாக்கா பாபு முள்ளக்காடுலேருந்து ஹேமலதா, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க போட்டிருக்காங்க, பிரபாகரன் அவங்க, முருகையா சுப்பையா அவங்க, அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி, செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளம்லேருந்து வீரராகவன் போட்டிருக்காங்க, கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் மேடவாக்கம் ஆனந்த் மணிமாலா அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் யார் இது ஒரே நேயரே ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்காங்க, நட்ராஜ் சுப்பையா புத்தகரம்லேருந்து, ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க போட்டிருக்காங்க, மேலப்பேடு தயாளன் அவங்க, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழரசன் தங்கவேலு அவங்க போட்டிருக்காங்க வேதாரண்யம்லேருந்து, நட்ராஜன் சுப்பையா அவரே இன்னொரு பதிவு போட்டிருக்காரு, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க கொழுமங்கொண்டான்லேருந்து, ராமகிருஷ்ணன் அள்ளிநகரம் மகாதேவன் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாடல்களை லிஸ்ட் பண்ணி எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்காக அவங்கலாம் இந்த பதிவுகள் போட்டிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து போட்டிருக்காங்க, சாந்தி ரமேஷ் அவங்க, அதுக்கப்புறம் பிரேம்நாத் பிரேம், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இளங்கோ காஞ்சிபுரம்லேருந்து, கமலா வரதன் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்க, இவ்வளோ நேயர்களும் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்து. உங்களோட இந்த பதிவுகளை தொடர்ந்து இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.
4: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
5: பாடல் உங்கள் சாய்ஸ்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
6: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Government withdraws emergency curbs on natural gas supplies following resumption of LNG shipments through Strait of Hormuz. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan releases 25,000 crore rupees assistance to states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act. Center orders Meta to remove child abuse ads from Instagram, seeks reply in 7 days. Renowned Pandwani singer of Chhattisgarh Tijan Bhai passes away. President, Vice President and Prime Minister express grief over her demise. IMD issues red alert for very heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Central Maharashtra and Odisha today. And in ICC Women's T20 World Cup Finals, England to face Australia in London this evening. Government has withdrawn the emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict. In a notification, Ministry of Petroleum and Natural Gas said the Natural Gas Supply Regulation Order 2026 has been amended, removing key emergency provisions that had allowed the government to prioritize

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் விவித் பாரதி தமிழ் FM 2.3 கேட்டு இருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். நேரம் சரியாக 2:16 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்னென்ன பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லாருக்குமே மழை அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சு போன ஒரு விஷயமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து மழையை வெறுக்கவே மாட்டோம். நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்பொழுது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையாக போகும்பொழுது, அந்த நேரத்தில் நம்ம மழை மேலே அப்படியே கொஞ்சம் செல்லமாக கோச்சிப்போம். இந்த நேரம் பார்த்து தான் மழை வரணுமா, ஏன் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்துருக்கூடாதா, இல்லை ஒரு 2 மணி நேரம் அப்புறம் வந்துருக்கூடாதா அப்படின்லாம் நம்ம திட்டி இருக்குமே தவிர, மழையை நம்மளால் ரசிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய எல்லா பாடல்களுமே மழை சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கேட்டு மகிழப் போகிறோம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இசையை காத்துட்ருக்கு. மதுரசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து மேகமே ஓ மேகமே ஓ மழைய கொஞ்சம் தூவாதே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான். ஸோ இந்த பாடலை கேட்கும்போதுலாம் சின்ன வயசில் நம்ம எங்கேயோ கேட்ட அந்த ஸ்கூலில் ஒரு ஆங்கில கவிதை தான் ஞாபகத்துக்கு வரும். ரெயின் ரெயின் கோ கோவே கம் அகெயின் அனதர் டே லிட்டில் ஜானி வான்ஸ் டு பிளே அப்படின்ற மாதிரி தான். ஸோ மேகமே மேகமே உன் மழையை கொஞ்சம் தூவாதே, மாலையில் அந்தி வேளையில் உன்னை மறுபடி அழைப்போம் போகாதே. அதாவது மழையை வந்து முழுசாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் இப்போ வேணாம் கொஞ்ச நேரம் கழித்து வா அப்படின்னும் நம்ம மழைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க, கூடவே விக்ரம் அவர்களும் இந்த பாடலை பாடியிருக்காரு. ஸோ இந்த பாடலை கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில கவிஞர் நாமத்துக்குமார் அவருடைய வரிகளில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 2:24 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களுக்காக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து மழை தொடர்பான பாடல்கள் தான் கேட்டு மகிழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேகம் கருக்காதோ பெண்ணே பெண்ணே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். இதில் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த வரி அப்படின்னு சொன்னோம்னா நான் இதுதான் சொல்லுவேன். மண்ணை தூறல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன். அது வந்து அந்த மழைக்காலத்தில் அந்த மழை வரக்கூடிய அந்த தருணத்தை இதை விட எவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ மழை பொழியுது இல்லை மழை வரப்போகுது அப்படின்னாலே அந்த மண்வாசத்தை நுகர்றதில் அவ்வளவு சந்தோஷம். அதுவும் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்வாசம் வந்துருச்சுனாலே ஆ மழை வரப்போகுது இதுதான் அதுக்குண்டான அறிகுறி அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமாகவும் அவ்வளோ உற்சாகம் தரக்கூடிய ஒரு வாசனம் தான், சாரி வாசனை தான் அந்த மண்வாசனை. ஸோ அந்த பாடல் கேட்கலாம், உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அனிருத் அவர்களுடைய இசையில தனுஷ் அவர்கள் பாடிய பாடல், தனுஷ் அவர்களுடைய வரிகளிலே கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 2:31 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் மழை தொடர்பான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி மழை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மழை சார்ந்த விஷயங்களை எப்படியாவது அந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு கவிஞர்கள் நினைப்பாங்க. அதில் மழையோடு தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா வானவில் தான். வானவில் பார்த்து ரசித்த நினைவுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ ஒரு பாட்டில் கூட வரும், முதல் முதலாக வானவில் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் முதல்ல நம்ம வாழ்க்கையில் மேகத்தில்

என்னப்பா இது, ஏழு வண்ணங்கள் ஒன்றா சேர்ந்து அழகாக இருக்கே அப்படின்றத வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. இந்த பாட்டில் அது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். ஏழு வண்ண வானவில்லில் நூறு வண்ணல் தோன்று, நூறு வண்ணம் தோன்றிடுமே, யாவுமே மாயமே, வெயிலோடு மழை வந்து தூருமே அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் பேசும்பொழுது, அதாவது இந்த கவிதையாக நான் படிக்கும்பொழுது உங்களுக்கு அழகாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த பாடலை கேட்கலாம். ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில், நாமத்துக்குமார் அவர்கள் வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் சகுனி திரைப்படத்திற்காக மனசு எல்லாம் மழையே. அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் வித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மழை குறித்த பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நர்த்தகி திரைப்படத்திலிருந்து வான்மழையின் துளிகள் அப்படின்ற பாட்டு கேட்டு மகிழலாம். சுதா ரஹ்மாதன் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மழையில் நினைஞ்சா ஜுரம் வரும், ஜலதோஷம் பிடிக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒழுங்குமுறையாக வீட்டுக்குள்ளேயே இரு, அம்மா உனக்கு வந்து சூடாக பஜ்ஜி சுட்டுத்தரேன் இல்லைனா வடை சுட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜியையோ இல்லை வடையோ நமக்கு ஆசை காமிச்சு வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதுதான், நம்ம மழையில் நினைச்சிட்டோம்னா நாளைக்கு ஜுரம் வருமா, ஏன்னா சின்ன பிள்ளைகள் இல்லையா. ஆனால் இந்த மழையை வந்து எப்படியாவது இந்த மழையை யாரும் நிறுத்திடாமல் இப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தால் நல்லா இருக்கே, சில்லுன்னு காத்தடிக்குது. இன்னும் சொல்லப்போனால் மழை பெஞ்சால் அங்கங்கே தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணியிலலாம் நம்ம வந்து காகிதத்தில் கப்பல் செஞ்சு விடலாமே அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடாக தான் இருக்குமோ இந்த வரி அப்படின்னு எனக்கு தோணுது. குடையை நீட்டி யாரும் இந்த மழையை தடுக்க வேண்டாம், அணையை போட்டு யாரும் என் மனசை அடக்க வேண்டாம், கொண்டாடு கொண்டாடு கூத்தாடி கொண்டாடு அப்படின்ற இந்த பாட்டு இருக்கு இல்லையா. பெரும்பாலும் இந்த பாடல் வரி கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பையா திரைப்படத்தில் இடம்பெற்ற அடடா மழடா பாடல் அந்த பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம். ஸோ அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம மழையை, நம்ம சின்ன வயசில் அந்த மழையில் நினைந்த அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அசை போடலாம். நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் தான் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 2:42 ஆகிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மழை பற்றிய பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். பொதுவாகவே வந்து மழை வரும்பொழுது சின்ன வயசில் நான்லாம் மழையை பார்க்கும்போது ஓடிப்போய் அந்த மழையில் நினையலாமா அப்படின்லாம் தோணும். ஆனால் பெரும்பாலும் நினையவே முடியாது. காரணம் என்னென்னா,

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மழை சம்மந்தப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். நேரம் சரியாக 2:48 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும் வந்து இந்த மழையில் நனையக்கூடிய அந்த உணர்வை விவரிக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து, மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம், கருப்பு கொடி காட்டி யாரும் விரட்டி அடிக்க வேண்டாம். ஒரு வரி ஒரு ரொம்ப அழகாக ஒரு வரி, என் சுவாச காற்றை திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன மழை துளைகள் சேர்த்து வைப்பேனே அப்படின்ற பாட்டு தான். ரஹ்மான் அவர்களுடைய இசையில் ஸ்ரீகுமார் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழப் போகிறோம். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே மழையை சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்டு சந்தோஷமாக கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 2:55 கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான

0: அங்கீகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் லட்சாதிபதி சகோதரி நலத்திட்டம் குறித்த தகவல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியாக 3:01 ஆகிட்டிருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்கலாம் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து இளங்காத்து வீசுதே அப்படின்ற பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களுடைய குரலில் பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுது, இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 3:07 ஆயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அன்பேசிவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழப்புறோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி என்னென்னா, மேகத்தை ஏமாற்றி மண் சேரும் மழை போல அப்படின்ற வரிகள் தான். என்ன அப்படின்னா, மழையே மேகத்துக்குள்ளே தான் இருக்குது, அது ஏன் மேகத்தை ஏமாற்றிட்டு மண்ணுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த பாட்டை கேட்கும்பொழுது எனக்கு தோணும். கவிதை அப்படின்றது வந்து கற்பனை, கற்பனைக்கு மிஞ்சிய கற்பனை அப்படின்றத இந்த மாதிரியான பாடல் வரிகள் படிக்கும்பொழுதோ இல்லை கேட்கும்பொழுதோ நமக்கு தோணும்னு வச்சுக்கோங்களேன். வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் இணைந்து பாடிய பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசைந்துட்டு இருக்கக்கூடிய தருணம். நேரம் சரியாக 3:14 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். ஸோ இந்த பாடல் வந்து ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திற்காக அமைந்த ஒரு பாடல். யுவன் சங்கர் ராஜா அவனுடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஷாலினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான். ஸோ ஒரு கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நுழையும் பொழுது ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்னலாம் நடக்கும், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தேர்வு நடக்கக்கூடிய மாதங்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்ம மனசுக்குள்ளே நம்மையே அறியாமல் ஒரு குட்டி வெறுப்பு இருக்கும். என்னடா இது, மற்ற நேரத்திலலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், இந்த எக்ஸாம் வந்துட்டால் மட்டும் ஒரே பாடாக படுத்துது. இந்த நாள், இந்த ஒரு வாரம் எப்படியாவது கடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உட்காந்துட்ருப்போம். ஸோ அந்த எல்லா நினைவுகளையும் ரொம்ப அழகாக ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சரியா நேரம் 3:23 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக சே காத்துட்டு இருக்கக்கூடிய பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து பாட்டு சொல்லி பாட சொல்லி நான் பாட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். உங்களுக்காகவே சாதனா சர்கம் அவர்கள் குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில், இளையராஜா அவர்களுடைய வரிகள்லேயே உங்களுக்காக சே காத்துட்ருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 3:28 ஆகிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து அத்திந்தோம் திந்து இந்தோம் தானே அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப்புறம். வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் பா விஜய் அவர்கள் பாடிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான். பொதுவாகவே ஒரு பாடல் கேட்குறதுல இன்பம் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு பாட்டை பற்றின ஒரு பாட்டு அப்படின்னும் பொழுது அவ்வளவு அழகாக இந்த பாட்டு பாடல் வரிகள், இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டில் இடையில் வரக்கூடிய அந்த மிருதங்கம் இசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கும்போது நம்மள அறியாமல் நம்மளே தலையாட்டிகிட்டு இருப்போம், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 3:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பில்லா திரைப்படத்திலிருந்து சேவல் கொடி பறக்குதடா அப்படின்ற பாடல். விஜய் யேசுதாஸ் அவருடைய குரலில் பா விஜய் அவர்கள் வரிகள் எழுத யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 இன் வர்ணஜாலம் நிகழ்ச்சி.

விவித் பாரதி தமிழக 102.3 கேட்டுட்ருக்கீங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. கஜினி திரைப்படத்திலிருந்து சுட்டும் வீழி சுடரே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழக 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் சரியா 3:55 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக ஆறு உயிரே மன்னிப்பாயா அப்படின்ற பாடல் குரு திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடிய பாடல். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலே கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பாட்டுப்புதிர் தான் விளையாட போகிறோம். ஸோ பாட்டுப்புதிர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமாவினுடைய பாடல் வரிகளில் ஏதாவது ஒரு வரியை நான் ரேண்டமாக உங்ககிட்ட கேள்வியாக கேட்பேன். அந்த பாடல் வரி இடம்பெற்ற பாடல் எது அப்படின்றத தான் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், 0442952 0853 0442838 9871. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணையறாங்க, யாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நர்மாலை. வணக்கம், நரேந்திரன் குமார்
0: சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: நலம் நலம், உங்க நிகழ்ச்சி போல மிகவும் நலம்.
0: சூப்பர் சார். சார் உங்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா? உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும்.
1: குறிப்பு ஏதாவது தர முடியுமா?
0: ஆஹா, நம்ம நிகழ்ச்சியில குறிப்பு எப்பவுமே தந்தது இல்லையே.
1: வெரி குட் சார், நலம்.
0: ஓகே,
1: இன்னொரு நேயர் ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு.
0: ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த நேயர் இணைறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா?
2: ஒவ்வொரு பூக்களுமே.
0: ஆஹா, நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். ரொம்ப அழகா
2: சொன்னீங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த பாடல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை ஊட்டும் வரிகள் இடம்பெற்ற பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல் அப்படின்ற பாட்டு தான் கேட்கலாம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களை சேமித்த பாடல், பா விஜய் அவர்களுடைய வரிகள், சித்ரா அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 4:03 ஆயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:11 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த கேள்வி என்ன, அந்த கேள்விக்கான பதிலை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து களி நமது பேசுகிறேன் சார்.
2: சார் நன்னமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நான் நல்லமா இருக்கேன். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்ருக்கு, கேட்கவா?
3: கேளுங்க சார்.
2: மழைக்காகத்தான் மேகம், கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும், மகனே வா.
3: சார் என்ன வரி, சரியான வரி சார். நம்ம இவரு பாடியிருப்பாரு, செம்மையா இருக்கும்.
2: யாரு பாடி
3: தொண்டா? அது அறிக்கை பாடியிருப்பாரு, உடனே எம்எஸ் சுசனா பாடின உடனே செம்மையா இருக்கும். மழைக்காகத்தான் நேரம், அது கலைக்காகத்தான் நேரம், மகனே வா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: மகனே வா, ஊருக்காக ஆளும் கலைஞன் தன்னை மறப்பான் கண்ணி. ரொம்ப அழகா இருக்கும் வாரி.
2: சூப்பர் சார், ரொம்ப அழகாவே பாடுறீங்க. அதாவது அந்த ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி சார்.
3: நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா பாடல் கொண்டு வரீங்க.
2: அப்படி? ஐயோ, நான் ஒவ்வொரு தடவை பாடல் கொண்டு வரும்பொழுது இது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான் கொண்டு வரேன், ஆனா நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடுறீங்க. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலி வந்து அந்த பாடல் கேள்வி கேட்ட உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பார்த்தீங்களா, அந்த சிரிப்புலயே தெரிஞ்சிருச்சு ஓஹோ இந்த பாட்டை இவர் கண்டு பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அழகாக பாடியும் காமிச்சாரு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பாடல் வரிகள்லாம் யாராலையும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம நேயர்கள் வந்து நம்ம சொன்ன

அடுத்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டு, சே இதை விட கொஞ்சம் கஷ்டமாக கேள்வி எடுத்துகிட்டு வர முடியாதாப்பா உன்னால் அப்படின்னு கேட்குற மாதிரியே பதில் சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் அப்படின்ற பாடல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஹரிஹரன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 90.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நேரம் சரியா 4:21 ஆயிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பாட்டு புதருக்கு விடை கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம நேயர்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
3: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேவி ஜெயஸ்ரீலம் கொடமாட்டுப்பட்டீங்க
2: ஐயா? நலமா இருக்கீங்களா?
3: நலம் ஐயா, நீங்கள் நலமா?
2: நான் ரொம்ப நலமா இருக்கேன். உங்களுக்கான பாட்டு புதர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா?
3: ஐயா கொஞ்சம் பழைய பாடல் கொடுத்தா உதவியா இருக்கு.
2: அப்படியா? இது வந்து கொஞ்சம் பழைய பாட்டு தான், கேட்கலாமா? ஓகே ஐயா. தேவதை அன்னம் பட்டாம்பூச்சி கொஞ்சும் தமிழ் குழந்தை சினுங்கள் சிரிப்பு முத்தம் மௌனம் கனவு ஏக்கம் மேகம் மின்னல் ஓவியம் செல்லம் பிரியம் இம்சை.
3: ஐயா
2: உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேக்கவா?
4: சொல்லுங்க.
2: சரி, படம் பேர் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பாட்டினுடைய அந்த முதல் வரி ஞாபகத்துக்கு வருதா?
4: நினைவுக்கு
2: வரும், காத்திருக்கலாம். நிகழ்ச்சியுடைய அப்படிங்களா? இந்த பாட்டு ரொம்ப சுலபமான பாட்டு தான். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு
4: பாக்கலாம்.
2: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
5: ஐயா கோவூர் லவ்லி.
2: நலமா இருக்கீங்களா?
5: சந்தோஷமா இருக்கேன்.
2: உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா?
5: சொல்லுங்க ஐயா.
2: தேவதை அன்னம் பட்டாம்பூச்சி

0: அஞ்சும் தமிழ் குழந்தை, சிணுங்கள் சிரிப்பு முத்தம், மௌனம் கனவு ஏக்கம், மேகம் மின்னலோவியம், செல்லம் பிரியம் இம்சை. ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கு எதுக்கு ஐயா சாரி எல்லாம் கேட்டுட்டேன். நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ஒரு விளையாட்டுக்கான தானே. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரை நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: நல்லமா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நான் உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா? கொஞ்சம் தமிழ் குழந்தை, சிணுங்கள் சிரிப்பு முத்தம், மௌனம் கனவு ஏக்கம், மேகம் மின்னல் ஓவியம், செல்லம் பிரியம் இம்சை. ஆனா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே கேப்பீங்க பாருங்களேன். நிகழ்ச்சியில எனக்கு ஒரு வெற்றி கனி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப எளிமையான ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். ஆனா நான் வேணும்னே அந்த பாடல் வரிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு வரியை எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இது அவ்வளவு சீக்கிரம் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பெரிய பட்டியல் மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. பொக்கிஷம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலா நீ வானம் காற்று மழை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ தேவதை எண்ணம் பட்டாம்பூச்சி இப்படிதான் அந்த வரி ஆரம்பிக்கும். ஸோ நான் பாடுறது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே கரகரப்பா இருந்தாலும், விஜய் ஜேசுதாஸ் மற்றும் சின்மை அவர்கள் இணைந்து பாடிய பாடலாக கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் காதலினும் பெரும் வழியில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் கிட்ட தொடர்ச்சியாக பாட்டு புதிர் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் என்ன, அதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க ப்ரோ.
0: நான் நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த பக்கம் அந்த பக்கம் ரிங்க போச்சு, இந்த பக்கம் நீங்க எடுத்திருந்தீங்க.

0: அப்படியா? சரி, பெண்ண கெட்டு போச்சு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாட்டு புதிரில் கண்டுபிடிச்சு அந்த வெற்றி வாகையை சூடிடுங்க. தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண் முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே ஆரியரோ பசும் சொக்க பொண்ணே ஆரியரோ.
1: வணக்கம்,
0: யாரங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க? குயிலுக்குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண் முழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே, சோலை பூவே ஆரியரோ பசும் சொக்க பொண்ணே ஆரியரோ. ஆஹா, அப்படியா? இந்த பாடல் வந்து சோலை பூவே அப்படின்னு வந்த உடனே நீங்கள் இந்த பாட்டோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஆனால் இது சரியான விடையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம், சிறுத்தனை தமிழந்தி பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலம், நீங்கள் நலமா?
0: இங்க எல்லாருமே நலமா இருக்கோம். உங்களுக்கான பாட்டு புதிர் காத்துட்டு இருக்கு, கேட்கவா?
2: நானே சொல்லிட்டுமா பாட்டு?
0: ஆ, சொல்லுங்க. சரியான விடை, வெற்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. போன கேள்வி மாதிரி இந்த கேள்வியும் இந்த பாடல் யாராவது கண்டுபிடிக்காம இருந்துட்டாங்கன்னா இரண்டாவது வெற்றி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திலிருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறம். இளையராஜா அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, 0444249864458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் கேட்டுட்டு இருக்கோம் நேயர்கள் கிட்ட. ஸோ நேயர்கள் எப்படி அடுத்த பாடல் கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை அடுத்த பாடலினுடைய வெற்றி வாய்ப்பும் எனக்கே வருதா அப்படின்றத கேட்கலாம் நிகழ்ச்சியில். இணையறாங்க ஒரு நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: சரியான
0: போட்டிதான் போல. சரி, உங்களுக்கான பாட்டு புதிர் காட்டு கேக்கவா?
1: பழைய பாட்டா கேளுங்க சார்.
0: இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், அதாவது எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டு தான். ஆமா, எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ, இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழையும் நீ, இரவல் வெளிச்சம் நீ, இரவில் கண்ணீர் நீ. தெரிஞ்சிருச்சா? அதுக்குள்ளயா சொல்லுங்க.
1: கண்ணத்தில் கண்ணத்தில் முத்தம் விட்டால்.
0: ஆஹா,
1: ஒரு தெய்வம் சந்தப்பூவே.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த பாட்டுக்கு உண்டான பதில கண்டுபிடிச்சு நீங்க என்ன தோக்கடிச்சிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஆஹா, நான் என்னவோ நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு பேர் இதை கண்டுபிடிக்காம கொஞ்சம் சிரமப்படுவாங்க, ஏன்னா பாட்டினுடைய ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு வரி எடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓகே இந்த பாட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் அந்த கணக்கு சரியில்லை, தப்பு அப்படின்றத இந்த நேயர் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படின்ற பாட்டு கேட்டு மகிழலாம். ஜெயச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:53 ஆயிட்டிருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த பாட்டு புதிர் எல்லாத்துக்குமே நேயர்கள் ரொம்ப சுலபமாக விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போவுமே பாட்டு புதிர் விளையாட்டில் எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த பாட்டு புதிருக்கான பாடல் வரிகளை, அதாவது புதிர்களுக்கு எடுக்கும் பொழுது நான் எந்தெந்த புதிர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறனோ அதுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக நேயர்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்றாங்க. எதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம்னு நான் நினைக்கிறனோ

சாரி எதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கிறது சுலபம்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு கொஞ்சம் நேயர்கள் தடுமாறுறாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அதையுமே ஒரு சில நேயர்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பாட்டு புதிர்ற விளையாட்டினுடைய அழகே என்னென்னா, அந்த பாடலை கண்டுபிடிச்ச அந்த உற்சாகத்தில் நேயர்கள் அதை பாட்டாக பாடி காமிக்கும் பொழுது இந்த அழகு, ஐ மீன் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகு பெறுது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி பாட்டு புதிர் நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களுமே எல்லா பாடல்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையுமே ஒரு நேயர் சொன்னாங்க, இன்னும் ஒரே ஒரு ஃபோன் கால் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன், உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து முத்தமழை இங்கு கொட்டி தீராது அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப் போகிறோம். நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசை அமைக்க, தி அவர்கள் பாடிய பாடல், சிவா ஆனந்த் அவர்களுடைய குரலில் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. இந்த பாடலை கேட்கலாம். 6 மணிக்கு மன்னிக்கணும், 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசுறதுக்காக நம்ம ஆறு செல்வராஜ் அவர்கள் காத்துட்ருக்காரு. அவருக்கு வழிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்தர்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் என் கூட நீங்கள் கால் பண்ணி பேச முடியும். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952 0853 இந்த கால் பண்ணுங்கள். 2838 9871 இந்த எனக்கும் கால் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். விஷயம் இதுதாங்க, அதாவது நம்ம வரிசையில் நின்றுட்டு இருக்கோம் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வரிசையில் நிற்போம். அப்படி சில பேர் நம்மளை முந்தி போவாங்கள்ல, அவங்கள பார்த்து நீங்கள் வந்து பயங்கரமாக கோவப்படுவீங்களா, இல்லை வந்து சரி விடுங்க போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இது எல்லார் வாழ்க்கையிலும் தினமும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், சில பேர் கோந்தளிக்கிறாங்க, சில பேர் விட்டு கொடுக்குறாங்க, சில பேர் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியல பல இடங்களில் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன தோணுது இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசுங்க. இப்போ உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் இளையராஜாவும் எஸ்பி ஷைலஜாவும் பாடிய பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. மீரா வெங்கட்ராமன் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குடும்பம் கொண்டாலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால்லிருந்து நிரவி அவங்க வந்து நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூலை ரிஜா மனோகரன் நீண்ட நாள் ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். விஷயம் இதாங்க, ரொம்ப பெரிய ஒரு வரிசை நம்ம சமூகத்தில் அடிக்கடி நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம். போகும்போது வரும்போது நாமளும் நிற்கிறோம். அந்த நேரத்தில் நிறைய பேர் அப்படியே முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போவாங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு கோபம் வருமா இல்லை வந்து விட்டு கொடுத்துருவீங்களா? வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். கலா மேடம் சொல்லுங்க. நல்லா இருக்கா மேடம்? வணக்கம். தெரியுமே நீங்க முன்னாடி யாரா
1: போனாங்கன்னா ஒரு கஷ்டமா தான் இருக்கும். பொது இடங்கள்ல சட்டம் போட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல.
0: நன்றி மேடம். நன்றி, வணக்கம். யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க. அப்படியா?
2: என்னங்க நாங்களா
0: அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு கேப்பீங்க?
2: முடியாதவங்க நிக்கிறோம், போறீங்க சொல்லி கோவப்பட்டு கேப்போம்.

0: சூப்பருங்க, நன்றி நேஷ்ல கலந்துட்டது. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அடையார்ல இருந்து சூர்யா தெயில.
0: சூர்யா சார் சொல்லுங்க.
1: எப்படி சார் போவோம்? எனக்கு போகவே வராது சார்.
0: வராதா?
1: யாரெல்லாம் சாதா போயிடுவேன். யாருன்னா என்ன சொன்னா சரிம்மா சரிம்மா, எங்க வீட்டுல கூட எதனா சொன்னா கூட சரிம்மா சரிம்மா.
0: அது வீட்டுல சொல்லாங்க, நம்ம வரிசையில நிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? வெரி குட் சார், வெரி குட். நன்றி நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. என்னமோ சொல்ல வந்தாரு, அதாவது யார் வேணால் போங்கங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அப்படி எப்படிங்க விட முடியும், எல்லாரும் நிற்கிறாங்க, நேர்மனா நேர்மை அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் கால் பண்ணி சொல்லுங்கள். 044 சேர்த்து டெல் பண்ணுங்கள். 2952 5532 3 2 8 3 8 9 8 7 1. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு? அம்மன் கோவில் கிழக்காளி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கைமரன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்க போறீங்க. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோட்டை.

0: புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்பச் சொகமே.
1: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மகடா? டாய்
1: அண்ணனோட அக்கா மக.

0: நடந்து வந்தா.
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்
0: அண்ணனோட அது பறந்து வந்தா.
1: பின்னி முடிச்ச அவ ரட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும்

0: 5:24 கேட்டுறீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. நிறைய பேர் நிகழ்ச்சியில் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணுங்க. 0444 2958 5 3 2 8 3 8 9 8 1 விஷயம் இதுதான். வரிசையில் நிற்கும் போது யாராவது நம்மளை முந்திட்டு போனாங்களா, நமக்கு கோபம் வருமா, இல்லை வந்து விட்டு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நிறைய பேர் கோபப்படுறாங்க. வணக்கம், வணக்கம், பேசுங்க, வணக்கம். ஓகே, முன்னாடி 0444 பண்ணுங்க. முகநூல் பக்கத்திலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: சார் நல்லா இருக்கீங்க? செல்வா சார்
0: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க?
1: சார் ஆனந்த் சார். விட்டு கொடுத்து போயிடுறோம் சார்.
0: விட்டு கொடுத்து போயிடுறீங்களா?
1: ஆமா சார்.
0: ஏங்க அது என்னங்க உரிமை, உங்க உரிமை ஒருத்தங்க முன்னாடி போறாங்க, எப்படி
1: விடுங்க? ஒரு ஆள் தானே போனா போயிட்டு போறாங்க.
0: அப்படி நின்றோம் சார். ஓ, ஆனா ஒரு கணக்கு பாப்பீங்க, இன்னொருத்தர் ஆள் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போனா கடுப்பாயிருவீங்க. அப்படியா?
1: கடுப்பா மட்டும் கேப்பேன் சார். என்ன சார், கொஞ்சம் இருந்து வர வேண்டியதானே, எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு
0: கேப்பேன். ஓகே ஓகே, சூப்பர் சார், நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. வணக்கம். 102.3
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: இது வெட்டு ஒரு பத்மாவதி. வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: நான் வந்து லைன் அன்னைக்கு பார்த்து போனாங்கன்னு வச்சுக்கோ சார். அவங்க போய் வாங்கிட்டு போகட்டும், கம்மனு விட்டுட்டு அவங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் போய் வாங்குவேன் சார்.
0: ஓ, விட்டுருவீங்க, எல்லாரும் விட்டுருவீங்க, நீங்க போகும்போது கடை முடிவாங்க, பரவாயில்லையா? சரி ஓகே, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
2: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கங்க ஐயா. கோர் லவ்லிங் ஐயா.
0: ஐயா சொல்லுங்க.
3: ஐயா நான் விட்டு கொடுத்துருவேங்க ஐயா, வருஷம் எனக்கு முன்னாடி போயிட்டு போகட்டும் விட்டு போயிட்டுங்க.
0: ஓ சூப்பருங்க, சூப்பர்.
3: மல்லுக்கு நிற்க முடியாதுங்க ஐயா.
0: அப்படியா? அங்க பப்ளிக் எல்லாம் போய் சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க?
3: உங்ககிட்ட சரி பொறுக்க முடியல, முன்னாடி போட்டு பின்னாடி போனா போதும், ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போட்டு.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், நன்றி சார் நேசில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். 102.3
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் திருவானியர் மீரா.
0: மீரா மேடம் சொல்லுங்க.
4: யாராவது அர்ஜென்டா எனக்கு ஆட்டோ காய்ச்சல் இருக்கு, வெயிட்டிங் குழந்தை அழறது, இப்படி ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன பண்றது, பேசாம பொறுத்திருந்து கவுண்ட மணி மாணி கவுண்ட மணி மாதிரி எல்லாம் சகஜம் இருந்துருக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
4: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றிங்க. அட்டகாசமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நேஷ்ல கால் பண்ணி நீங்க பேசலாம், உங்க மனசுல இருக்கல இங்க கொட்டுங்க அப்படின்னு தான் சொல்றேன். வரிசையில நிக்கும் போது சில பேர் நம்மள முந்திட்டு போறாங்க, இல்ல அவங்க மேல நீங்க கோவப்படுவீங்களா, இல்ல பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துருவீங்களா, இல்ல வீட்டுல போயிட்டு சார் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவீங்களா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. அடுத்து உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் பாடல் காத்துட்டு இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் வந்து பாஸ்கரன், கங்கை அமரன், இளையராஜா, ஜென்சி எல்லாரும் பாடின அந்த பாட்டு உங்களுக்காக.

0: வந்த.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்ச எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி என் கப்ப கழங்க எங்க

0: என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தன்று நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்க விஷயம், வரிசையில் நாம நின்றுட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை முந்திட்டு போனாங்கன்னா உங்களுக்கு வந்து கோவம் வருமா, இல்லை வந்து போனா போதும் விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணி பேசலாம். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: என்ன பிரச்சனையோ இருந்துட்டு போலாம், ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்ட்டு பலமுறை சார் என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். அதே போல எனக்கும் ஒரு அவசரம் அப்படின்னா நான் மத்தவங்க கிட்டயும் எக்ஸ்கியூஸ் நானும்
0: போயிருக்கேன்.
1: நன்றி.
0: வணக்கம், 102.3. வணக்கம்.
2: சண்டை
0: போட்டு அப்பயும் வண்டி போயிருமே, கொஞ்ச நேரம் சண்டை போடுவீங்க.
2: ஆமா கண்டிப்பா, இவ்வளவு பேர் நின்னு நீ பாட்டு போயிருந்தா எப்படி அடுத்தவங்க எப்படி வண்டியில போவாங்க
0: உங்களுக்கு கருத்து
3: சார்? நான் வந்து ரொம்ப கோவம் வரும் எனக்கு, அப்புறம் என்ன பண்ணுவேன், சரி இவர்களும் மனிதர்கள் தான்
0: நினைச்சிருக்கோம். சூப்பருங்க, சரிங்க, நன்றி.
3: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஹலோ சார், வணக்கம், கௌதம் சார்.
0: கௌதம் புதுசா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, சொல்லுங்க
4: சார்.
0: சார் வணக்கம், சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க.
4: சார் எனக்குலாம் கொஞ்சம் கோவமே வராது சார், கோவம் வந்தா கூட
0: ஓகே. ஜூலை ரீஜா மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் துள்ள வைக்கிறது, அதே நேரத்தில் பழைய நினைவலைகளை எல்லாம் மேலாட செய்கிறது. சூப்பருங்க. ஹேமலதா காஃபி எல்லாம் அமைச்சிருக்காங்க, சூப்பர். திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பூந்தின்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் ஹலோ அப்படின்னு ஒரு பாண்டா கடை அனுப்பிச்சிருக்காரு, ஓகேங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, பெரும்பாலும் நான் விட்டு கொடுத்துருவேன், அவசரமான தருணங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க, பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், பூந்தென்றல் இனி பூமணக்கம் பண்பலை விட்டுவிடுவது என் பண்பு, நாள் கடந்து வந்தாலும் நெஞ்சில் நிலைத்திருக்கும் அளிப்பு, நேயர்கள் மனதில் கழிப்பு, இதுதான் பண்பலை சிறப்பு, இனி வனப்பு அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவத்தில் இருந்து அமைச்சிருக்காருங்க. இளங்கோ இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூலை ரிஜாமலகரன் ஓகே, திரும்ப வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, 04 சேர்த்து டெல் பண்ணுங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, பேசுங்க.
5: இனிய மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரை கண்ணி. நலமா சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
5: அதாவது வரிசையில நின்று யாராவது அது காரணம் சரியா இருந்தா கண்டிப்பா விட்டு கொடுத்துருவேன்.
0: ஓகே, காரணம் சரியா இருக்கணும்.
5: வயசானவங்க தான் கண்டிப்பா விட்டு கொடுத்துருவேன்.
0: ஓகே.
6: கோவப்படுவீங்க
0: பாயிண்ட்.
6: அவ வேணும் பண்ண நம்ம என்ன பண்ண முடியும்? அவ சொல்லி அதே ஆளு திருப்பியே வந்தாக்க நான் முன்னாடி

0: என்ன மன கோபம் வரும், அந்த நேரத்துக்கு நமக்கு மனசு நல்லா இருக்கணும், விட்டு கொடுக்க தன்மை நமக்கு இருக்கணும் இல்லையா?
1: ஆமா,
0: அதான் ரெண்டு வகம் வாதியா இருக்கு. ஒரு சமயம் இல்லன்னா ஐயோ அவசரம் குழந்தை வச்சுட்டு போயிருக்கா விட்டுற வேண்டியதுதான், இல்லன்னா இப்ப இப்படிப்பட்ட ஆள் அப்படி நம்மளே ஒதுங்கலாம் ஒதுங்கிக்க வேண்டியதுதான்.
1: சரிங்க சரிங்க, நன்றி நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு. லைட்டா ஏன் மேலேயே கோபப்படுறீங்க? ஓகே, வரிசையில் நிற்கும் போது யாராவது நம்மளை அப்படி முந்தி போனாங்கன்னா, அப்படி சொல்லாமலாம் போனாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லை வந்து விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எல்லாரும் ரொம்ப அட்டகாசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: மெசேஜஸ் அட் 09515227039. ஐ ரிப்பீட் 09515227039. ஆர் யூ கேன் ரைட் டு அஸ் அட் ஃபீட்பேக் amc1@gmail.com. தட்ஸ் ஃபீட்பேக் amc1@gmail.com. One important aspect of being patient and persistent is to avoid getting discouraged by setbacks or relapses. Relapsing is a normal part of the process of breaking a habit, and it does not mean that you have failed or that you will never be able to break the habit. Instead, it is an opportunity to learn from the experience and to adjust your strategy as needed. By treating relapses as learning new experiences rather than failures, you can maintain a growth mindset and stay motivated to continue the process of habit change. One key to successfully breaking a bad habit is to make a plan and stick to it. Set clear goals for yourself and develop a plan for how you will achieve those goals. Make a schedule for when and how you will practice the new behavior or engage in the competing response. Write down your goals and the steps you will take to achieve them and keep them in a visible place to remind yourselves of your commitment. It's also important to build positive habits and routines that support your efforts to break the bad habit. This might involve developing a daily exercise routine, establishing a regular sleep schedule, or creating a mindfulness practice. By creating positive habits that support your overall health and well-being, you can reduce the likelihood of engaging in a bad habit that increases your resilience to setbacks. Another key to breaking a bad habit is to address any underlying emotional or psychological factors that might be driving the behavior. Many bad habits are linked to stress, anxiety, depression, or other mental health issues. By addressing these issues through therapy, meditation, or other forms of self-care, you can reduce the urge to engage in a bad habit and develop healthier coping mechanisms. Well, dear friends, that was very useful on how to get rid of bad habits in Spice, the Voice of Hope. This is your RJ Chetan saying a sweet little bye, but with the promise that I'm going to come back with more such useful information in our next program. Bye for now. You've been listening to Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. You can call or message us at 09515227039. I repeat, 09515227039. Or you can write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நின்றுட்டு முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம வரிசையாக நின்றுட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை முந்தி போனாங்கன்னா உங்களுக்கும் வருமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இல்லை விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக மேலப்படுவி தயாளன் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. நான் வந்து வரிசையில் நிற்கிறப்ப விட்டு கொடுத்து போயிடுவேன் சார், அதே மாதிரி நானும் வரிசையில் நின்று போவேன். கலகலப்பான பாடல்கள் இருந்துச்சு இன்னைக்குன்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன். பிரபாகரன் நேர்களுடைய பகிர்வுகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நன்றிங்க. செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரத்துலேருந்து நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பத்மநாபன் ராமசாமி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகே நன்றி. வணக்கம் 102.3.
5: ஹலோ
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நான் திருநெல்வேலி இருந்து பாலசுப்ரமணியம்.
4: பாலசுப்ரமணியம் சார் சொல்லுங்க.
5: அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
4: அப்படியா, சரி சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க.
5: சார், எனக்கு வந்துட்டு இந்த கியூல வந்துட்டு இப்ப எமர்ஜென்சி இல்ல க்ளோஸ்ட் டைம் இருக்கு இல்லைங்களா?
4: ஓகே,
5: இப்ப ஒரு மூடுற டைம் அந்த டைம்ல யாராவது பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும்.
4: ஓகே,
5: மத்தபடி வேற எதிராவது கொஞ்சம் எல்டர்ஸ், கொஞ்சம் நம்ம முடியாதவங்க அவங்க வந்தா கொஞ்சம் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும்.
4: சரி, சூப்பர் சார், நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
5: தேங்க்யூ,
4: ரொம்ப நன்றி. இன்னைக்கு எல்லாருமே அடையாளமா சொன்னாங்க, அந்த வரிசையில் நின்றுட்டு போகும்போது நிறைய பேர் முந்தி அடிச்சு போகிறதுக்கு பல காரணங்கள் உலகத்தில் இருக்குங்க. ஆனால் ஒரு காரணம் நம்ம மனசுன்னு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அந்த மனசை கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் சரியாக வரிசையில் நின்று எல்லோரும் வாங்கலாம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் நம்மளால் முடியல, அது ரொம்ப தலைப்போர் காரியம் அப்படின்னா கண்டிப்பாக யாட்டியாவது பர்மிஷன் கேட்டுட்டு அப்படி வரிசையிலேருந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் கேட்டு வாங்கி போகலாம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நாம்

அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியுடைய கருத்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் கருணை உள்ளம் படைத்தவர்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உரிமை விட்டு கொடுக்காத நிறைய உள்ளங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியை நிறைவு பாடல் சிந்து நதிப்பு திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய வரிகளில் சவுந்தரையனுடைய சில ஷாகுல் ஹமீதுடைய குரலை கேட்க போறோம். இணைந்திருங்கள், நான் உங்க அன்பு செல்வா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 6 மணி. பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் முதல் முதல்ல கேட்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் திரைப்படத்திலிருந்து அம்மா அங்காள அம்மா என்று தொடங்கும் பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் அவர்கள் பாடிய பாடல். வாலி அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரீ அவர்கள் இசையமைத்த பாடல். பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்களுக்காக பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மங்களநாயகி திரைப்படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல். பி சுஷிலா அவர்களின் குரலில் வாலி அவர்கள் எழுதிய பாடல். வி குமார் அவர்களுடைய செயலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி இசைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சரியாக 6:17. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. ஸ்ரீராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து மகிமை அற்புதமாகும் அப்படின்ற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 6:27. பக்தி மாலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் எனும் பாடல், எஸ் ஜானகி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களின் குரலில்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த

0: மாதத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
1: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில்

0: ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: என் விருப்பம்.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என் விருப்பம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 6:40 ஆயிட்டுருக்கு. என் விருப்பம் பகுதியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். என் விருப்பம் பகுதியினுடைய அழகே வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த இன்னிசை பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இனிய வேலையில் இது வந்து ஒரு மாலை வேலையும் கிடையாது, ஒரு இரவு வேலையும் கிடையாது, இது இரண்டுக்குமான ஒரு இடைப்பட்ட

ஆனால் இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். என் விருப்பம் பகுதியினுடைய அழகே வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த இன்னிசை பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இனிய வேலையில் இது வந்து ஒரு மாலை வேலையும் கிடையாது, ஒரு இரவு வேலையும் கிடையாது, இது இரண்டுக்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு பொழுது. இதில் வந்து ஒரு அழகான பாடல்கள் கேட்டு மகிழும் பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளோ விதமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த தருணம் இருக்கு இல்லையா, இந்த தருணம் தான் வந்து நம்ம பாட்டு கேட்கலாம்னு உட்காரும்பொழுது மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். நல்ல துள்ளலிசை பாடல் கேட்கலாமா, இல்லை இரவு நேரம் வரப்போகுதே கொஞ்சம் மெலோடியான மெல்லிசை பாடல்கள் கேட்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ விருப்பம் பாடல்களை நம்ம ரெண்டுமே கேட்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இசையை காத்துட்ருக்கு. வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து கலக்கப்போவது யாரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துள்ளல் இசை பாடல். கமலஹாசன் மற்றும் சத்யன் அவர்கள் இணைந்து பாட பரத்வாஜ் அவர்களை இசையமைத்த பாடல். இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கார் வைரமுத்து அவர்கள். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

துள்ளலிசை பாடல்களும் கேட்கலாம், மின்னிசை பாடல்களும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அழகான துள்ளலிசை பாடலை தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடல், விருமாண்டி திரைப்படத்திலிருந்து உன்னை விட இந்த உலகத்தில் எதுவும் ஒசந்ததில்லை அப்படின்ற பாட்டு தான். கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க.

விஞ்ஞானம் பகுதிக்காக உங்களோட இணைந்திருப்பது உங்கள் நண்பர் அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியாக 7 மணி ஆகிட்டுருக்கு. திரைகாணம் பகுதியில் உங்களுக்காக என்ன செய்ய பாடல்கள் இசையை காத்துட்ருக்கு. பொதுவாகவே இந்த மாலை நேரம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த மாலை நேரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்தி சாய்ந்து அந்த வானம் இருட்டுற வரைக்குமே இந்த ஒரு அதிசய நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கூடுகள்லேருந்து வெளியில் இறை தேடி போன அந்த பறவைகள் எல்லாமே அந்த மரத்துக்கு வந்து உட்காரக்கூடிய அந்த வீடு திரும்பக்கூடிய காட்சி இருக்குது இல்லையா. நம்மெல்லாம் எப்படி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருப்போமோ அதே மாதிரி அந்த பறவைகளும் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பி அந்த கூட்டுக்கு வர்றது வந்து அவ்வளவு அழகாக காட்சி இருக்கும். சின்ன வயசில் எங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. ஸோ இரவு கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 7-7.5 மணி வரைக்கும் அந்த பறவைகள் ஒன்றுன்னா என்னவோ வந்து டைமிங் வச்சுக்கிட்ட மாதிரியே அந்த பறவைகள் கொஞ்சமாக அந்த மரத்துக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் கீ கீ கீன்னு அந்த பறவைகளுடைய அந்த முணுமுணுப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். 8 மணிக்கு மேலே ஐ திங்க் அவங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது 8 மணியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் யோசிப்பேன். ஏன்னா 8 மணிக்கு மேலே சத்தமே இருக்காது. திருப்பி காலையில் வந்து அந்த பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாம் நம்ம கேட்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 திரைப்படத்தில் இடம்பெற்ற புள்ளினங்கால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க.
2: திரைகாணம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகாணம் பகுதியினுடைய அடுத்த பாடல் கனா காணும் காலங்கள், சிவஞ்சீரியன் போகாலனி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமதா அவர்கள் பாடிய பாடல். இவன் சங்கர் ராஜா அவர்களுடைய செயல தொடர்ந்து இணைந்தவர்கள். இது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:13 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் பகுதியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மை பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான

0: பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சிக்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக் கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கீதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தொடர்வது திரைகானம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்கலாம். சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள தாமரை செல்வன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி. அதன் பழமை முதுமை, மொழியில் கலந்திருக்கும் பொதிந்திருக்கும் அர்த்தங்கள்லாம்

0: மிகவும் அருமையானவை. நமது பாரத பிரதமர் கூட இதை பத்தி ரொம்ப பெருமையா குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம மொழியை பத்தி ஔவையார் அருளிய மூதுரை தமிழ் நீதி நூலில், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள், நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமற் சார்வார் தமக்கு, இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல அறக்கருத்துக்கள் பொதிந்துள்ளன. இந்த பாடலை சாதாரணமா படித்து பார்த்தால் விநாயக பெருமானை தினமும் துதித்து பாடும் பாடல் போல தெரியும். ஆனா உண்மை விளக்கம் வேற மாதிரி. ஔவையார் நரை திரை மூப்புக்கான மருந்து ரகசியத்தை சூட்சுமமாய் இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்கிறாராம். மாமலராள் பூக்கொண்டு என்பது தாமரை பூவையும், மேனி என்பது குப்பை மேனி என்ற மூலிகையையும், திருமேனி என்பது வல்லாரை மூலிகையையும், தும்பிக்கையான் பாதம் என்பதில் தும்பி என்பது தும்பை செடி என்ற மூலிகையையும், கையான் என்பது கரிசலாங்கண்ணி மூலிகையையும், பாதம் என்பதை செருப்படை என்ற மூலிகையையும் மறை பொருளாக ஔவையார் தெரிவித்திருக்கிறார். தாமரை செல்வன் சார், தாமரையில் செம்பு காப்பர், குப்பை மேனியில் தங்கம், வல்லாரையில் இரும்பு சத்து, தும்பையில் துத்தநாக சத்து, கரிசலாங்கண்ணியில் வெள்ளிச்சத்து, செருப்படையில் ஈயச்சத்து இருப்பதாகவும், தேக பலத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கும்னு மறைபொருளா பாடியிருக்கிறார். தாமரைப்பூ, குப்பை மேனி, வல்லாரை, தும்பை, கரிசலாங்கண்ணி, செருப்படை, இந்த ஆறு மூலிகைகளை மறந்துடக்கூடாது. சாதாரணமா எங்கும் பார்க்கக்கூடியவைதான், எளிதா பயன்படுத்தக்கூடியவைதான். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கலாம் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி. ஒன்னு, இந்த மூலிகைகளை கொண்டு விநாயகரை துதிக்கலாம். ரெண்டாவது, இந்த மூலிகைகளை கொண்டு நமது உடல் நலனை பேணலாம். அதே போல தமிழின் சிறப்பறிய இன்னொரு சான்று உதாரணம், வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து வே. இதற்கு மறை, மறைத்து வைத்தல் என்பது பொருள். தாவரங்களின் வேர் மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவரை வேடன் என அழைத்தனர். வேட்டையும் அப்படித்தான், சுத்திலும் இட்டு மறைத்து பாதுகாப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான், சுடுதண்ணில மூலிகைகளை போட்டு துணி போட்டு மூடி அதை முகர்ந்து நோய் போக்கும் நிகழ்வுக்கு வேது பிடித்தல் என்று பேர். சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க, பெண்ணின் அடர் கூந்தல் அப்படியே அவரின் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருந்ததால் அதற்கு வேய்குழல் என்று பேர். தாமரை செல்வன் சார், ஆண்களின் உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. அங்கேயும் வே இருக்கு. நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய உடை இது. உண்மைத்தன்மை தெரியாமல் இருப்பதாலேயே அது வேடம். கசப்பு வெளியே தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பின் அது வேம்பு. ஈராயிரம் ஆண்டுகள் பழமையான மொழினா சும்மாவா? இப்படித்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் உன்னேமுக்கால் அடியில அவர் தொடாத தலைப்பே இல்லை. நமது தாய்மொழி தமிழ் மொழியை நாம தான் போற்றணும், பாதுகாக்கணும், மொழியின் சிறப்பை பேசணும், அதன் தொன்மையை போற்றணும், தமிழில் உள்ள அதில் பொதிந்துள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், தூய தமிழில் பேச முயற்சிக்கணும், தமிழை கொண்டாடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் சரவணன் அவர்கள்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்
3: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
4: பாட்டும் பயணமும்
2: விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 7:35 ஆயிட்டு இருக்கு. பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத பருவம் அப்படின்றது பள்ளிப்பருவம் தான். ஸோ நம்ம பள்ளிப்பருவத்தை நினைவுபடுத்தக்கூடிய பாடல்கள் தான் இந்த பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் கேட்க போறோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தங்கமீன்கள் திரைப்படத்திலிருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, பேபி சாதனா மற்றும் பேபி சஞ்சனா அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேரம் சரியாக 7:40 ஆகிட்டுருக்கு. பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசில், அதாவது குறிப்பாக நம்ம பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சின்ன பசங்களுக்கு உண்டான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற பாட்டு தான் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில சினேகன் அவர்களுடைய வரிகளில் கேட்க போகிறோம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக பசங்க 2 திரைப்படத்தில் இருந்து தம் தம் தார தம் தம் தம் தம்ன்ற பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். ஆரல் கோரளி அவர்கள் இசையமைக்க நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்தீர்கள் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்கலாம். இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது.

0: என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. சரி, நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன். விறகு விட்டுவேன், துடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றொரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த

பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்து திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்லேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுகான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீ கோரினாய்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952 5352 3 2 8 3 8 9 8 1. நிகழ்ச்சியில் பேச போகிற விஷயம் தாங்க, நம்ம வாழ்க்கையை தாங்க படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறோம். அப்படி நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பார்க்கும் போது இந்த படம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சதுண்டா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?

என்ன படம் அப்படிங்கறத அந்த நேச்சர் நீங்க சொல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்களை கொண்ட ஒரு திரைப்படம் நீங்க பாத்திருக்கீங்களா? அதை பத்தி இந்த நேச்சர்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவனும் குழுவினரும் பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனை பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்னற்ற முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே படமாக நீங்கள் பார்த்து

0: பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அப்படியே என் கதைங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? இந்த நீச்சல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0444 ரெல் பண்ணுங்க 2952538532 3 8 3 8 9 8 1 முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்ப முடியும். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார் சொல்லுங்க.
1: ஓகே சார், இதே குரல் படம் சார்.
0: அப்படியா? அப்படியே உங்க வாழ்க்கையில் நடந்ததா அது?
1: ஆமா சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: சரி, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார் சொல்லுங்க.
2: அதாவது பொன்னாட்டி சொன்ன ஒரு படம் இருக்கு சார்.
0: சரிங்க.
2: அது வந்து அப்படியே மேரிக்கும் நாலு பையன்னாங்க.
0: ஓ,
2: அது அப்பா அம்மா அப்படியே கதை நல்லா இருக்கும் மேடம். அதே குறுக்கமா இருக்கும் சார்.
0: ஓஹோ, சூப்பர். சரி, நன்றி சார் நேஷில் கலந்துட்டதுக்கு. கண்டிப்பாக அப்படி ஒரு குடும்பமே அப்படி படத்தில் இருந்தால் ஏய் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஷாக் இருக்கும். அதே நேரத்தில் எப்போ அந்த படம் போட்டாலும் நமக்கான படம் அப்படின்னு நினைக்க
3: தோணும்.
0: வணக்கம் கலா மேடம், சொல்லுங்க. மௌன ராகமா? கார்த்திக் சார் சொல்லுங்க. அப்படியா? இன்ஜினியரிங்
2: கார்த்திக்
0: வரும். வணக்கம், 102.3. வணக்கம்
4: சார். வணக்கம் சார், நான் நாராயணன் விஜயவாடிலிருந்து பேசுறேன் சார்.
0: நாராயணன் சார் சொல்லுங்க.
4: சொல்ல மறந்த கதையில சேரன் கேசியரா இருப்பாரு.
0: ஆமா,
4: அங்க வந்து அவங்க தம்பி வந்து வருவாரு. அவங்க தம்பி வந்து ஒரு மாதிரி ரொம்ப கீழ்ந்த ஒரு மாதிரி
0: செருப்பு போட்டிருப்பாரு. ஆமா, மாத்துவாரு செருப்ப.
4: இவர் வந்து இவருடைய செருப்பா போடுவார். அது மாதிரி எங்க அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு.
0: சரிங்க, நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
4: அது ரொம்ப அந்த சீனை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும்.
0: அருமை அருமை, நன்றி சார். நிச்சயமா நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதையுடைய வெற்றியே இதுதான் நினைக்கிறேன். இயக்குநர்கள் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நடந்திருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க மனசுல அது போய் பதியும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இந்த அவர் சொன்ன அந்த காட்சி எல்லார் மனசுக்கும் ஒரு ஒரு நெருக்கமான ஒரு காட்சின்னு தான் சொல்லணும். வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம் நரசிம்மன் சார் சொல்லுங்க.
5: வாழ்க்கையில படம் அது போல நடந்தது இல்லையா? காட்டுல நடந்தது சார். என் வாழ்க்கையில நாம ஒரு பிரச்சனை மாட்டும் போது அது மருந்து இல்லாம முடிவெடுக்கும் போது ரோட்ல நடந்தவங்க அந்த காலத்துல டீ எல்லாம் பாட்டு போடுவாங்க.
0: அட்டகாசமா சொன்னாருங்க. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணால் எந்த ஒரு விஷயமும் நம்மளை வந்து நம்முடைய மனதை மாற்றும். முக்கியமாக அந்த பாடல் வரிகளுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது, அதோட வலிமை இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம், எந்த படத்தை பார்த்தோன்னா இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. கால் பண்ணுங்கள், 0444 ரெல் பண்ணுங்கள் 2952538 5 3 2 8 3 8 1 7 1. இப்போ உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் மலேசியா வாசுதேவனும் மனோவும் சித்ராவும் பாடிய பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எந்த படத்தை பார்த்தோம்னா அடடா இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த திரைப்படத்தோட ஒன்றி போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் ஊர் விட்டு ஊர் வந்து முதல் படலை அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. பிரபாகரன் பிரபாகரன் என் வாழ்க்கையோடு ஒத்துப்போகிற திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அஜித்குமார் தபு கேரக்டரை ஒட்டிய கதை தான் என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஆரம்பம். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பக்கத்தை திரும்பி பார்க்க வைத்த தலைப்பு அப்படின்னு நன்றின்னு சொல்லியிருக்காரு. நன்றிங்க. ஏழுக்கு நேர தேவா நிகழ்ச்சியோட நானும் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து பாடல்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க. வீரராகவன் என்றும் நீ கூறினால் நிகழ்ச்சி நன்று சிறக்கும் மன மகிழ்ச்சி. பாசத்தை பிரதிபலித்த காவிய படம் பாசமல

0: நான் வளர்த்து ஆளாக்கிய பாசத்தங்கை திருமண நாளன்று மனதில் மறையாத சித்திரம் பாசமலர் மறக்க இயலாத வெள்ளித்திரை ஓவியம் இப்படிலாம் அமைச்சிருக்காருங்க. ஏன்னா இப்படி படிச்சேனா இவர் கவிதையை அமைச்சிருப்பாருன்னு நம்பி அப்படியே கொஞ்சம் ரைமிங்காக வருமே அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். வீரராகவன் மாதவரத்துலேருந்து அமைச்சிருக்காருங்க. மயிலை பட்டாபி லீ என்கிற லீதாதரன் படம் என்னுடைய கேரக்டர் வைத்து, அதாவது வானொலிக்கு ஃபோன் பேசுவது போல் காமெடி சீன் வைத்துள்ளது. 2007 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பருங்க. பி புஷ்பா நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க காமராஜபுரத்துலேருந்து. கமலாவர்தன் நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் பாரி வல்லல் பத்மநாபன் ராமசாமி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காருங்க. வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கங்க.
1: வணக்கம் சார். சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க.
1: நண்பன் இந்த படம் சார், நம்ம விஜய் சார் நடிச்சிருக்காங்க, த்ரீ ஹீரோ. அந்த படத்துல விஜய் சாருடைய கேரக்டர் நிறைய எனக்கு ஒத்து போற மாதிரி ஒரு
0: உங்களுக்கு. ஓகே.
1: ஆமா, அதாவது எல்லா விஷயத்தையுமே செய்வாரு, ஆனா செஞ்சுட்டு நான் எதுவும் செய்யலப்பா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு ஜாலியான கேரக்டர். இந்த காலேஜ் சீக்வன்ஸ் அதே மாதிரி லைஃப்ல சீரியஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாரு. நான் என்னத்த பெருசா செஞ்சுட்டேன் அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமா கம்போஸ்டா இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜோக் அடிக்கக்கூடிய சீக்வன்ஸ், காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய என்னுடைய கேரக்டரோட ஒத்து போற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு 50-60% மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான்.
0: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3 வணக்கம். வணக்கம் யாருங்க? ஜெயலட்சுமி மேடம் சொல்லுங்க.
2: நான் எங்கள் வீட்டு பிள்ளையில நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்.
0: ஓகே.
2: அந்த பாடல்ல வர மாதிரி எனக்கும் அந்த மாதிரி இது கிடைக்கணும். ஆணையிட்டால் அது நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்.
0: அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: ஆமாங்க.
0: சரி, ஓகே, நன்றி மேடம் நேஷ கலந்துட்டதுக்கு. வணக்கம். 102.3
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வண்டலூர் குளப்பா வெங்கடேஷ் சார்.
0: சார் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து தங்கச்சி ஒரு கேள்வி சார் வந்து.
0: சரி, என்ன காரணம்?
3: அந்த மாதிரி படம். ஆமா சார், அந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா?
0: ஓகே.
3: அந்த இது எனக்கு போடணும் சார்.
0: ஓ, அண்ணன் தங்கை உறவு அதுதான்.
3: ஆமா சார். ஆமா சார். ஆமா, ஒரு பிரச்சனை போகும்போது அது மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு.
0: சரி, ஓகே, நன்றி சார் நேஷன் கலந்து. வணக்கம். 102.3 வணக்கம்.
4: இனிய முன்னிரவு வணக்கங்கள் செல்லமான செல்வா அவர்களே.
0: வணக்கம் சார்.
4: கண்டுபிடிச்சவளா யாருமே
0: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
4: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
4: நலம் நல்ல மாதிரி ஆவல்.
0: நல்லா இருக்கேங்க.
4: உங்க டைட்டிலுக்கு நான் சொல்றது, அக்கா அக்கா நீ அம்மா போல, மாமா மாமா நீ அப்பா போலன்னு ஒரு பாடம், திருமதி ஒரு வெகுமதி.
0: ஆமா,
4: அந்த படத்தோட கதைக்கும் என்னோட கதைக்கும் நிறைய தொடர்பு உண்டு.
0: ஓஹோ, சூப்பர்.
4: ஆமா ஆமா, அதாவது என்னுடைய காலம், அது என்னுடைய கதையை முடிஞ்சப்பதான் அந்த கதையை எடுத்திருக்காங்க.
0: ஓகே.
4: ஆமா, அதாவது எங்க அக்கா தான் என்னோட தெய்வமா இருந்தாங்க, எங்க அத்தி பேர் தான் என்னோட அப்பாவா இருந்து எங்களை வழி நடத்தினாங்க. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆறச்சே பாக்குறச்சே வந்து என்னுடைய ஸ்வீட் மெமரிஸ், அதாவது மலர் நினைவுகள் எல்லாம் வந்தது. அந்த செய்தியை சொல்றதுக்கு, தகவலை சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பு தந்தீங்க.
0: நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். 102.3
5: வணக்கம் சார். விஞ்ஞானியூர் கணபதி சார்.
0: கணபதி சார் சொல்லுங்க. ஓகே, அதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசலாம். 044 முன்னாடி டெல் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக வைரமுத்து அவர்களின் வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திருக்கிறேன். 102.3 பாரதி தமிழ் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

தேவாவின் இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டோங்க. 8:31 கேட்டுட்ருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எந்த படத்தை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக வந்திருக்காங்க. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்க, பூவே பூச்சுடவா படம் என்னுடைய பாட்டி என்னுடைய வரவுக்காக காத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சிருந்து அமைச்சிருக்காருங்க, கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலிருந்து. அப்புறம் சரவணன் அமுதா இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புருஷவாக்கம் சௌந்தரராஜன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாசமலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கருணாநிதி வீரவன் நல்லூர்.

0: இனிய இரவணக்கம் சொல்லியிருக்காரு. குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. தித்திக்கும் இனிய இரவணக்கம். தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அப்படி அனுப்பியிருக்காருங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து இனிய இரவணக்கம் சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். 102.3 பாரதி தமிழ். வணக்கம். வணக்கம். பொன்ராஜ் சார் சொல்லுங்க.
1: எனக்கு இன்னும் வர வயசு 60 ஆகல சார். ஆனா 6 60.
0: ஓகே ஓகே. அந்த படம்
1: இன்னொரு 10 வருஷம் அப்படிதான் ஓடும் நினைக்கிறேன். கடைசி காலத்துல நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஒன்னா கூடுவாங்க.
0: சரிங்க, சூப்பருங்க. சரி, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. வணக்கம். 102.3 வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. உடன்குடி நூல்தீன்
0: சார் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: 102.3 வணக்கம்.
3: அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம். செல்வா அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: ஆசீர்வாதம். ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சார் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்
3: சார். எங்க குடும்பம் போல மாயாண்டி குடும்பத்தினர் சார்.
0: அப்படியா?
3: குடும்பம் போலதான் இருக்கும் சார். அது அந்த படத்தை பார்த்தாவே என் கண்ணுல தண்ணி வந்துடும் சார்.
0: ஓகே,
3: சூப்பரான படம் சார்.
0: சரி சார், சரிங்க. ரொம்ப நன்றி.
3: நன்றி சார்.
0: நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். 102.3
4: கோவர் லவ்லிங்கயா.
0: யாருங்க?
4: கோவர் லவ்லி.
0: ஆ சார் சொல்லுங்க.
4: கோவர் லவ்லி.
0: ஆ லவ்லி சார் சொல்லுங்க.
4: எனக்கு வந்து என்ன படம் வந்து எப்படி அலை பாருங்க மாதவன்.
0: ஓ சூப்பர்.
4: ஆமாங்க, லவ் பண்ணிட்டு ரெண்டு பேர் தனி தனி தனியா.
0: சரிங்க சரிங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. எல்லாருமே சொல்ற படங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நிறைய வெற்றி பெற்ற படங்களாவே இருக்கு. ஒருவேளை எல்லாரும் மனசையும் அது அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்ற சிந்தனையில் எடுக்கப்பட்டதுனால ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு தோணுது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. 044 முன்னாடி ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: அண்ணாத்த ஆடுறார்
1: தென்னாட்டு
0: வேங்கதா, அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதா.

0: கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, எந்த படம் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் ஃபாஸ்ட் பீட் பாடல்கள் செவிகளுக்கு ஆரவாரம் அப்படின்னு வச்சுருக்காரு நடராஜன் சுப்பையா புத்தகரம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாந்தி நிலையம் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தேன்னா பால்காரன் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, மீரா வெங்கட்ராமன் இனியர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோபி மயிலாப்பூர்ல இருந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்காரு, சூப்பருங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க மேடம்.
1: எங்க பிள்ளைங்க பொண்ணுங்க என் ஹஸ்பண்ட் பாசமலர் படங்கள்,
0: ஆமாங்க,
1: அந்த பாசமலர் தான் எங்க குடும்பம்.
0: ஓகே, அண்ணா இருக்காரா உங்களுக்கு? தங்கச்சி இருந்தாதான் பாசமா, எல்லாரோட பாசமா இருக்கிறதோட பாசம், அதோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்படியா, இருந்தார். சரி, ஓகே, சரிங்க, சூப்பருங்க. அப்போ ஓகே, கரெக்டாக இருக்கு. நன்றி மேடம் நேஷில் கலந்துட்டதுக்கு. சரி, நன்றிங்க. வணக்கம், 102.3. வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார். கலவு சேர்ந்து ராஜேஷ் பேசுறேன் சார்.
0: ராஜேஷ் சார் சொல்லுங்க.
2: தர்மதுரை சார்.
0: தர்மதுரையா?
2: ஆமா சார்.
0: அண்ணன் என்ன, தம்பி என்ன, அப்படியா?
2: ஆமா சார், நான் மீரா ஏமாந்துருக்கேன் சார் நான்.
0: ஓ சரி சரிங்க சார், நன்றி சார், நேஷில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம், 102.3. வணக்கம் சார். ரேடியோ வால்யூம் வால்யூம் குறைச்சிட்டீங்களா?
3: ஆமா சார்,
0: சொல்லுங்க.
3: நான் பெரம்பூர்ல இருந்து பிரகாஷ் பேசுறேன் சார்.
0: பிரகாஷ் சார் சொல்லுங்க.
3: சார், எனக்கு சுல்லான் படம் தான் சார்.
0: சுல்லான், சரி.
3: ஆமா, அது அந்த துரு துரு கேரக்டர் தான். அது வந்து ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும்
0: ஓகே
3: அப்படி சுத்துறது, ஒரு அடிதடி.

0: ஓகே.
1: ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்ன கை வச்சாங்களோ தேடி போய் அடிக்கிறது.
0: சரி ஓகே.
1: ஜாலியா ஒரு சினிமாக்கு போறது.
0: அப்புறமா மாறி கொஞ்சம் பொறுப்புள்ள ஆளா மாறிட்டீங்க. நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துட்டது. வணக்கம். 102.3
2: கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்திலிருந்து. இரவு வணக்கையா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் பாசமலர் உண்டு. அந்த படம் பார்த்து எங்க குடும்பம் போலவே இருக்கும். அந்த படம் படமே அந்த படம் போலதான் இருக்கு எங்க குடும்பமே. ஒவ்வொரு பாடலும் வந்து எங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க எல்லாமே அந்த பாடல் தான் பாடிட்டு இருப்போம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல, மலர்களை போல சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும் பாடு. இந்த பாடல் யாருக்குதான் எனக்குன்னு இல்ல, எங்க குடும்பத்தை ஒட்டி இருக்கிறதால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் யாருக்குதான் பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்குமே.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார், நேஷ்ல கலந்துட்டதுக்கு.

0: ராஜ பாதி மலர் போல மலர்களை போல உறங்குகிறான் சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும். பாடல் இந்த பாடல் யாருக்குதான் எனக்குன்னு இல்ல, எங்க குடும்பத்தை ஒட்டி இருக்கிறதால இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நீ பாடல் யாருக்குதான் பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு. அட்டகாசமா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த படம் உங்களுடைய வாழ்க்கையோட அப்படியே இணைஞ்சிருக்கு, அந்த படம் பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய படங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பாசமலர் படம் வர மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அண்ணன் தங்கை இருந்தாவே அப்படி கொஞ்சம் பாசமலர் படத்தோடு அப்படி கொஞ்சம் அந்த வாழ்க்கை போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இளையராஜாவின் இசையில் வாலிவர்களில் மலேசியா வாசுதேவன் குரலில் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த படம் பார்த்தோன்னு உங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரியே தோணுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. வணக்கம், 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 044 முன்னாடி செய்ய பண்ணுங்க. வணக்கம் கலையரசி மேடம், சொல்லுங்க.
1: பேசும் தெய்வம் ஐயா.
0: பேசும் தெய்வமா?
1: ஒத்துப்போ
2: எனக்கு ஒரே பொண்ணு எங்க அப்பாக்கு ஒரே பொண்ணு எங்க சித்தப்பா பையன் எங்க அப்பாக்கு அடுத்தாப்புல ஒரு சித்தப்பா அவங்க பையன் தான் எனக்கு அண்ணன்.
0: வணக்கம் நல்லா இருக்கேன் சார். யார் பேசுறீங்க?
3: சங்கர்.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாடல்லாம் சொல்லணும்னாக்கா நினைப்பதெல்லாம் நான் நடந்து விட்டேன். அந்த ஒரு பாடல் இருக்குல்ல,
0: ஓகே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஓகே.
3: தெய்வம் கீழே உள்ளவர்
0: கோடின்றலாம்
3: அந்த வரி, அந்த பாடலோட இதுதான் எனக்கு ரொம்ப என்னோட வாழ்க்கையே அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே.
0: விட்டுக்காக
3: போராடுற அந்த ஒரு இதுலதான் சூப்பர் விவசாயத்தை பத்தி எல்லாம் நல்லா வரும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்,
3: அதெல்லாம் மறக்க முடியாது. இது
0: சரி, நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
3: நன்றி,
0: ரொம்ப நன்றி.

0: நேரம் 8:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். பேசிட்டு இருக்க விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே திரைப்படத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தான். வணக்கம். வணக்கம். 102.3
1: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: என் பேர் HP உச்சே கவுடா சார். அழகாபுரா கிராமம், அனூர் தாலுக்கு, சாமராஜநகர் ஜில்லா, கர்நாடகா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு தங்கைக்கு ஒரு கீதம் பாட்டு இருக்குது சார்.
0: ஆமா சார்.
1: ராஜேந்திரன் கஷ்டப்பட்டு
0: தங்கச்சி
1: தஞ்சாவூர் மேல அந்த அந்த பாட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது சார்.
0: ஓகே ஓகே. நன்றி சார்.
1: இருக்குது சிவாஜி கணேசன் அவரது இருக்குது, அப்புறமா MGR எல்லாம் இருக்குது சார். ரொம்ப நல்லா எல்லா பட பாட்டுகளும் வந்து TM சௌந்தரராஜன் பாட்டு பாடல்களும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார்.
0: சூப்பர் சார். எல்லாமே நல்லா இருக்கு. உங்க லாங்குவேஜும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நன்றி சார்.
1: எல்லா லாங்குவேஜுக்கும் அந்த ராக இருக்குதுல்ல சார்.
0: ஆமா
1: வருதெல்லாம்.
0: சரி
1: அந்த ராக
0: சரிங்க. ஹலோ
1: எழுதிருக்கிறது யாரும் ஆயில்ல அன்பேவா அந்த வருது அந்த வருதுல்ல சார்.
0: ஆமா.

0: மாதிரி அந்த அது அதனால இது எது ஒரு நல்ல இருக்குது. அண்ணா தம்பி ஒரு படம் இருக்குது சார், எம்ஜிஆர் ரொம்ப பாட்டு நம்மளுக்கு.
1: நன்றி சார், நன்றி நேஷ்ல கலந்தது, ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாரும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு புத்தகம் வாசிக்கும் போதும் இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசித்தோம்னா அந்த புத்தகம் நம்ம ரொம்ப பிடிக்கும். ஒரு திரைப்படமும் ஒரு இலக்கிய மாதிரி தான். அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நம்முடைய கதைகள் அதுக்குள்ளே நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அது இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம ரொம்ப அந்த படத்தோடு நம்ம ஐக்கியமாயிடுவோம். அப்படி எல்லாருக்குமே நிறைய படங்கள் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சொன்னது அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம், அந்த பாசம் பாசத்துக்காக ஏங்குற மனிதர்கள்னாவே அந்த உறவுகளுக்காக ஏங்குறவங்க அப்படின்னு புரியுது. அப்படிப்பட்ட படங்கள் எப்போவுமே ஒரு மறக்க முடியாத படங்களாக தான் இருக்குது நிச்சயமாக. என்ன தான் வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறினாலும் கூட அந்த மனிதர்களுக்கு அடிப்படையில் இருக்கிற அந்த உறவு, அந்த பாசம் அப்படிங்கிறது இன்னும் மனசில் ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணியிருப்பீங்க, லைன் கிடச்சிருக்காது, திட்டியிருப்பீங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. கிடச்சவங்க என்னை பாராட்டியிருப்பீங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எல்லாரும் வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாட்டை நான் கொஞ்சம் அப்படியே தேடி எடுத்துட்டேன். டி இமானுடைய இசையில் விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் நாகேஷ் அசீஸ் சுனிதி சாகன் அவங்களுடைய குரலை கேட்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரித்தேன், அது அழுதான். ஐயோ, என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடுறேன்.

0: என்னடா தங்க?
1: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து, ஒருவாறாக அருள்மொழிவர்மனுக்கு முழு பிரஜை திரும்பிய ஒரு காலகட்டத்திலே இத்தனை காலம் இதுகாரும் சக்கரவர்த்தியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாமல் போனதே என்று வருத்தப்பட்டு அதன் மேலீட்டினால் இளவரசன் அவசரமாக கட்டிலிலிருந்து இறங்கினான்.
1: ஆச்சாரியரே, உடனே படகுக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள், இவ்வளவு தாமதமாகிவிட்டதே என்றான்.
0: பிக்ஷு இளவரசனை கையினால் தாங்கிக் கொண்டு கால்வாய்க்கரை வரையில் சென்றார். ஆனால் இளவரசனுடைய நடையில் நாலு நாளைக்கு மேலாக கடுஞ்சுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்ததன் அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை. ஏறுபோல் நடந்து பொன்னியின் செல்வன் கம்பீரமாக வருவதைக் கண்டு சேந்தன், அமுதன், பூங்குழலி இருவருடைய முகங்களும் மலர்ந்தன. அருள்மொழிவர்மன் படகில் ஏறி உட்கார்ந்ததும் பிக்ஷு அவனை பார்த்து,
2: ஐயா, தங்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை இந்த சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் அனைவரும் பெரும் பாக்கியமாக கருதுவோம். தாங்கள் திரும்பவும் இங்கு வந்து ஒருவாரம் தங்கி உடல் வலிவு பெற்றுப்போவது நலம் என்றார்.
1: குருதேவரே, நான் திரும்பி வருவேன் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. இல்லாவிடில் இவ்வாறு மற்ற பிக்ஷுக்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவசரமாக புறப்பட்டிருக்க மாட்டேன் என்றான் இளவரசன்.
0: படகு நகரத் தொடங்கியதும் சேந்தன், பூங்குழலி இருவரையும் மாறி மாறி பார்த்து, இக்கால்வாயின் வழியாக நீங்கள் என்னை அழைத்துக் கொண்டு வந்தபோது நீங்கள் தேவலோகத்தவர்கள் என்றும் சொர்க்கத்துக்கு என்னை அழைத்துப் போகிறீர்கள் என்றும் எண்ணியிருந்தேன். என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். சந்நியாசி மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள். போனால் போகட்டும். கடலில் நீந்தி கை சளைத்து நினைவிழந்து போனதிலிருந்து நடந்ததையெல்லாம் உங்களிடம் கேட்க வேண்டும். அதற்கு

0: முன்னால் நந்தி மண்டபத்தில் எனக்காக காத்திருப்பவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றான் இளவரசன். இருவரையும் பார்த்து அருள்மொழிவர்மன் கேட்ட போதிலும் பூங்குழலி வாய் திறக்கவில்லை. சேந்தன் அமுதன்தான் மறுமொழி கூறினான். குந்தவை பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் ஆனைமங்கலத்துக்கு வந்திருப்பதையும் அங்கிருந்த நந்தி மண்டபத்துக்கு வந்து காத்திருப்பதையும் தெரிவித்தான். ஆஹா, எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டுவிடும் அந்த பெண்ணை எதற்காக இளைய பிராட்டி இங்கேயும் அழைத்து வந்திருக்கிறார்? சேந்தன் அமுதன், ஐயா, தமிழ்நாட்டு பெண்களிடையே இப்போது ஒரு ஜுரம் பரவி கொண்டிருக்கிறது. புனிதமான சைவ சமயத்தை விட்டுவிட்டு புத்த மதத்தைச் சேர்ந்து பிக்ஷுணிகள் ஆகப் போவதாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான்.
1: அப்படி யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்?
0: கொடும்பாளூர் இளவரசி அவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். இதோ இந்த பெண்ணரசியும் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாள்.
1: இரண்டு பேர்தானே? அமுதா, அதனால் சைவ சமயத்துக்கு நஷ்டம் வந்து விடாது. இலங்கையில் பிக்ஷுணிகள் தவ வாழ்க்கை நடத்தும் மடங்கள் பலவற்றை நான் அறிவேன். வேண்டுமானால் நானே இவர்களை அழைத்துப் போய் சேர்த்து விடுகிறேன்
0: என்று பொன்னியின் செல்வன் கூறவும் சேந்தன் அமுதன் நகைத்தான். பின்னர் கடலிலிருந்து இளவரசனும் வந்தியத்தேவனும் கரை ஏறியதிலிருந்து நிகழ்ந்தவற்றையெல்லாம் சேந்தன் அமுதன் தான் அறிந்த வரையில் கூறினான். பொன்னியின் செல்வன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு வந்ததுடன் தன்னுடைய ஞாபகங்களையும் ஒத்து பார்த்து கொண்டு வந்தான்.
2: அதோ நந்தி மண்டபம் என்று பூங்குழலி கூறியதும்
0: இளவரசன் அவள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினான். படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தில் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன. பூங்குழலி சுட்டிக்காட்டிய இடத்தில் கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது. படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிறந்த வேலைப்பாட்டுடனும் ஜீவ கலையுடனும் விளங்கிய அந்த நந்தி பகவானுடைய சிலைகளை இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த சிலைகளின் முக்கியம் பற்றியே அம்மண்டபத்துக்கு நந்தி மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. வருஷத்துக்கு ஒருமுறை வசந்த உற்சவத்தின் போது திருநாகை காரோணத்து காயாரோகண சுவாமியும் நீலாயதாட்சி அம்மனும் அந்த மண்டபத்திற்கு விஜயம் செய்து கொலுவீற்றிருப்பது வழக்கம். அப்போது மக்கள் திரள் திரளாக அங்கே வந்து சேர்வார்கள். உற்சவம் பார்த்துவிட்டு நிலாவிருந்தும் அறிந்துவிட்டு திரும்பிச் செல்வார்கள். நகரத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தபடியால் மற்ற சாதாரண நாட்களில் இங்கே ஜனங்கள் அதிகமாக வருவதில்லை. படகு மண்டபத்தை நெருங்கியது. மண்டபத்தில் இருந்த இரு பெண்மணிகளையும் பார்த்த பிறகு இளவரசனுக்கு வேறு எதிலும் பார்வையும் செல்லவில்லை, கவனமும் செல்லவில்லை. படகு நெருங்கி வந்தபோது இளைய பிராட்டி குந்தவை படிகளில் இறங்கி கீழ்ப்படிக்கு வந்தாள். வானதியோ மண்டபத்திலேயே தூண் ஒன்றின் பின்னால் பாதிமறைந்தும் மறையாமலும் நின்று கொண்டிருந்தாள். படித்துறை அருகில் வந்து படகு நின்றது. இளவரசன் இறங்குவதற்கு படகில் இருந்தபடி சேந்தன் அமுதனும் படியில் நின்றபடி இளைய பிராட்டியும் உதவி செய்தார்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கிச் செலுத்திக் கொண்டு போய் சிறிது தூரத்தில் நிறுத்தினார்கள்.
2: தம்பி, எப்படி மெலிந்து விட்டாய்
0: என்று குந்தவை கூறிய போது அவளுடைய கரிந்த குரலிலே கண்ணீர் கலந்து துணித்தது. பொன்னியின் செல்வன், என் உடம்பு மெலிவிருக்கட்டும் அக்கா, உன் முகம் ஏன் இப்படி வாடியிருக்கிறது? என்னை கண்டதும் உன் முகம் தாமரை போல மலருவது வழக்கமாயிற்றே. இன்றைக்கு ஏன் உன் முக சந்திரனை மேகம் மறைத்திருக்கிறது? உன் கண்கள் ஏன் கலங்கியிருக்கின்றன? ஆஹா, உன் உள்ளத்தை புண்படுத்தி வேதனையளித்த எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் எனக்கு அவ்வளவு அவசரமாக ஓலை அனுப்பியிருக்க மாட்டாய் என்றான்.
2: ஆம் தம்பி, எத்தனையோ அவசரமான விஷயங்கள் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். இலங்கையின் தங்க சிம்மாசனத்தை வேண்டாம் என்று தள்ளிய வள்ளலே, இந்த கருங்கல் சிம்மாசனத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள் என்றாள்.
0: பொன்னியின் செல்வன் உட்காரும் போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக் கொண்டான். குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தாள். அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது. இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை,
2: தம்பி, உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது.
0: சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது என்று செய்தி அனுப்பினார். அது சரியல்ல, ஜுரம் உன்னை வாட்டி எடுத்திருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை. ஆனைமங்கலம் வந்த பிறகு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாகச் சென்று கொண்டிருந்தது என்றாள்.
2: அக்கா,
0: என்னை இங்கு வருவித்தது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். கடுமையான ஜுரத்திலேயும் கூட உன்னுடைய ஓலைதான் என் மனதை வருத்தி கொண்டிருந்தது. அந்த ஓலையை ஒருவரிடம் அனுப்பியிருந்தாயே, அந்த வானர்குலத்து வந்தியத்தேவரைப் போன்ற தீரரை நான் பார்த்ததே இல்லை.
1: தனையோ விதமாக அவரை சோதித்தேன்.

0: எல்லாவற்றிலும் தேறிவிட்டார்.
1: அவர் இப்போது எங்கே அக்கா? குந்தவையின் முகச்சந்திரனை மறைத்திருந்த மேகத்திரை சிறிது அகன்றது. பவள இதழ்கள் திறந்து முத்துப்பற்கள் தெரியும்படி புன்னகை பூத்து, தம்பி, அவரை பற்றி இப்போது என்ன கவலை? வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன என்றாள்.
0: என்ன அப்படி பேசுகிறாயக்கா? உனக்கு அதிருப்தி அளிக்கும்படி நடந்து கொண்டாரா?
1: இல்லை இல்லை, நான் ஏன் அதிருப்தி அடைய வேண்டும்? உன்னை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்களித்தார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றி விட்டார்.
0: அதற்காக அவர் செய்த தந்திர மந்திரங்களையும் கைகொண்ட சூழ்ச்சி வித்தைகளையும் நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது.
1: அவர் எங்கே அக்கா? நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று தெரிந்ததும் வந்தியத்தேவரும் உன்னுடன் வந்திருப்பார் என்று எண்ணினேன். எடுத்ததற்கெல்லாம் மூர்ச்சை போட்டுவிடும் இந்த பெண்ணரசி அல்லவா வந்திருக்கிறாள்? இவள் எவ்வளவு தைரியசாலி ஆகிவிட்டாள் என்பது உனக்கு தெரியாது.
0: தம்பி, நேற்று நமது முதன் மந்திரியின் யானை இவளை தன் துதிக்கையால் தூக்கி எறிந்தது. மேலே அம்பாரியில் இருந்த என் மடியிலேதான் எரிந்தது.
1: ஆனால் அது அவளுக்கு தெரியாது. அப்போது எவ்வளவு தைரியமாயிருந்தாள் என்பதை நீ பார்த்திருந்தால் போதும்.
0: உன்னுடைய தோழியின் புகழை நிறுத்திக்கொள்.
1: என் நண்பரை பற்றி சொல்.
0: அவரை பற்றி என்ன சொல்வது? அவர் வந்த காரியம் ஆகிவிட்டது. திரும்பி அவருடைய எஜமானன் ஆதித்த கரிகாலனிடம் போய்விட்டார்.
1: அப்படியானால் அவர் வாக்கு தவறிவிட்டார். தாம் காஞ்சிக்கு போகப் போவதில்லை என்றும் சோழ நாட்டிலேயே இருந்துவிடப் போவதாகவும் கூறினாரே.
0: அதெப்படி சாத்தியம்?
1: சோழ நாட்டில் இருந்து அவர் என்ன செய்வது? இங்கே உள்ளவர்களின் கதியே நாளைக்கு என்னாகும் என்று தெரியாமல் இருக்கிறது. அவர் பேரில் உனக்கு அவ்வளவு பிரியம் இருந்தால் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவருடைய முன்னோர்கள் ஆண்ட சிற்றரசை அவருக்கு திருப்பிக் கொடுக்கும்படி செய்துவிட்டால் போகிறது.
0: சிற்றரசை வைத்துக் கொண்டு அந்த மகாவீரர் என்ன செய்வாரக்கா?
1: எல்லா சிற்றரசர்களும் என்ன செய்கிறார்களோ அதை அவரும் செய்கிறார். நீதான் இலங்கா ராஜ்யம் வேண்டாம் என்று மறுத்தாய், அதுபோல அவரும் வேண்டாம் என சொல்லுவார் என்று நினைக்கிறாயா?
0: இளவரசன் இளநகை புரிந்த வண்ணம், அக்கா, இலங்கை ராஜ்யம் வேண்டாம் என்று நான் சாட்சிகள் வைத்துக் கொண்டு மறுத்திருக்கிறேன். அப்படி இருந்தும் என் மீது குற்றம் சாட்டி சிறைப்பிடித்துக் கொண்டு வர தந்தை கட்டளையிட்டிருக்கிறார்.
1: தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்படுத்த முடியும்?
0: தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா?
1: பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்துக் கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: போலி பசப்பு இல்லாத பெண் பூங்குழலி கொஞ்சமும் தயங்காம தம் மனசை திறந்து காட்ட முற்பட்ட போது உன் மனசுலையும் ஏன் மனசுலையும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடம் இல்லைன்னு வெளிப்படையா பொன்னியின் செல்வர் சொல்லிட்டார் அல்லவா. தன் ஏமாற்றத்தை அடக்கிக்கிட்டு, பழையாறை அரண்மனையில வானதி தேவி இருக்கிறாளே, அவளை பத்தியும் அப்படி சொல்வீங்களான்னு கேட்டான். அந்த பெண்ணை என் கழுத்துல கட்டிட பாக்குறாங்க. சோழ சிம்மாசனத்துல அமர விரும்பி அத்தகைய ஆசை அவளுக்கு இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பல்லன்னு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா விளக்கிடுறார் அருள்மொழிவர்மர். நந்தி மண்டபத்துல எனக்காக யார் காத்திருக்காங்கன்னு அவர் கேட்கிறார். சேந்தன முதன் தான் மறுமொழி சொல்றான். பூங்குழலி வாய திறக்கல. பாத்தீங்களா நேயர்களே, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றிய பகுதியில ஆனைமங்கல செப்பேடுகள் குறித்த பல சுவையான செய்திகளை தந்திருந்தார் ஆசிரியர். ஆனைமங்கலத்து நந்தி மண்டபம் நம் கவனத்தை ரொம்ப ஈர்க்குது. வரைபடத்தை பாருங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம் ஒரே நேர்கோட்டில். திருவாரூருக்கு கிழக்க கீவளூர் என்கிற கீழ்வேளூர் இருக்குது, முருகப்பெருமான் பூஜித்த தலம். இடையூறு நேராதபடி காவல் காக்க மகா காளி யானை மேலே ஏறி வந்து பூஜித்த தலம் ஆனை மாகாளம். ஆனைமங்கலம் என்ற பேரு இந்த அடிப்படையில் வந்திருக்கும்னு ஒரு கருத்து நிலவுது. கீழ்வேளூருக்கு வடகிழக்கே உள்ள குக்கிராமம். இந்த நெடுங்கதையில அதிகமா கேள்விப்படாத சில களங்களை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிகளை கல்கியார் அமைச்சுக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். அரிய பயனுள்ள தகவல்கள் சென்று சேரணும், இது அன்னாரின் உயரிய நோக்கம். முதற் பராந்தகனின் ஆட்சி காலத்துல ஆனைமங்கல கிராம தலைவன் பகைவர் கைப்பற்றியிருந்த ஆனைரைகளை மீட்க போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அவனது நினைவா நடுகள் அமைச்சு அந்த வீர செயலை கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. அவன் பேரு வேட்டுவதியரையர் வானகோவரையரான ஆனைமங்கலமுடைய கள்ளன் தாழன். செயற்கை சுமையாகவும் இயற்கை சுகமாகவும் இருக்கிற

0: அடிப்படை உண்மையை ஆசிரியர் அப்பப்போ நுட்பமாக சுட்டி காட்டிக்கிட்டு வர்றார். பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனும் பாட்டனார் மலையமானும் மாமல்லபுர கடற்கரையில் ரெண்டு பாறைகளை சிம்மாசனங்களாக கருதி உட்கார்ந்து உரையாடினதை பார்த்தோம். தென்திசை மாதண்ட நாயகர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் வீரர்களின் களியாட்டங்களை அடிமரத்து சிம்மாசனத்தில் அமர்ந்து ரசித்ததையும் பார்த்தோம். நந்தி மண்டபத்தில் இலங்கையின் பொற்சிம்மாசனத்தை வேண்டாம்னு சொல்லிட்ட தம்பியை கிண்டல் பண்ணின குந்தவை கருங்கல் சிம்மாசனத்தில் கொஞ்ச நேரம் உட்காரும்படி கேட்டுக்கிறார். இந்த குறுகிய கால நிகழ்ச்சிகளால் இளைய பிராட்டியின் மனமாற்றத்தை கவனிச்சுக்கிட்டு வரும். பக்குவம் பெற எத்தனையோ காரணிகள் தேவைப்படுதே. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 to 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமை பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இயற்கை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில், திப்புவும் மாணிக்க விநாயகம் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 9:22. கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலே ரகுமானின் இசையில் வைரமுத்து வரிகளில் சுரணலதாவின் குரலில் அலைப்பாய்தே திரைப்படத்தில் வந்து உங்களுக்காக

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேர்த் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னை மேனனும் சொர்ண லதாவும் பாடிய பாடல் உயிரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நேரம் 9:34. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மென்மையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: ஒரு கணம் போதும்

9:40 கேட்டுட்டு 102.3 விவத் பாரதி தமிழ் ஃபம் அடங்கரில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். ஹாரிஷ் ஜெயராஜின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திராவும் ஹரிணியும் பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் ஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மென்மையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் குரலில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் காத்துட்ருக்கு தீனா. திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவை நேர்ச்சி கேட்டுருக்கீங்க. வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் உன்னி கிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல் தில் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் விவேக் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் வீரதீர சூரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ்ப்பம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜனும் மேஜர் சுந்தரராஜனும் பாடிய பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை தாழம்பூர்லேருந்து உமா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.
3: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
4: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

நேரம் 10:07. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் மின்மினியும் பாடிய பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இந்த பாடலை பாலா கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாசும் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பாடிய பாடல் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை பம்மல் காமராஜபுரம் புஷ்பா வள்ளி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசை வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இந்த பாடலை சென்னை ஏழு கிணறுலேருந்து தேவா கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: இளைய நிலா பொழிகிறதே

இரவு நேரம் இசைக்கான நேரம் நிகழ்ச்சி நடத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில். பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க இந்த பாடலை குறுக்குப்பேட்டை ஜீவா நகர் கண்ணா கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் டாக்டர் எம் பால முரளிகிருஷ்ணாவினுடைய குரலில் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இந்த பாடலை சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஏ சீனிவாச வரதன் கேட்டிருக்காரு, அவருக்காக இந்த பாடல்.

இரவு நேரம் இசைக்கான நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாவின் இசையில், மு மேத்தாவின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். இதய கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. புத்தகரத்திலிருந்து நடராசன் சுப்பையா இந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நேரம் 10:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாசும் சொர்ணலதாவும் பாடிய பாடல் பாட்டுவாதியார். திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த பாடலை பொழிச்செலூரிலிருந்து எஸ் பர்வதவர்த்தினி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 10:39 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ ரஹ்மானின் இசையில், பாவிஜய் வரிகளில், வசுந்தரா தாஸ் குரலில். காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இந்த பாடலை மந்தவெளியிலிருந்து மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சி நடந்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகள் டி எம் சௌந்தரராஜன் குரலில். இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த பாடலை ரமா சாய்பாபா காலனியிலிருந்து கேட்டிருக்காங்க கோவையிலிருந்து. இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் ஆர்வி உதயகுமார் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டுருக்கு இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகள், கே ஜெயசுதாஸ் குரலில். 3 பிறை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல் இருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்று தான். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 தமிழ் எஃப்எம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 100.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இனிமையான இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில் இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கையம்மன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து. இதோ ஊருசலம் தூங்கினாலும் விவித் பாரதி நேயர்கள் தூங்காமல் இசை ரசித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. எஸ் ஏ ராஜ்குமார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. சின்ன பூவே மெல்ல பேசு. ஆம்நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் நாம் பேசின பேச்சு பிரயோஜனமாயிருந்ததா? இதோ இந்த பூவின் பேச்சு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நானும் உங்களிடம் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றேன்.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

அடுத்து வரும் பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பொதுவாக நம்மிடம் பேசுபவர் எதுவும் சொல்லாமல் போய்விட்டால் நமக்குள்ளாய் ஒரு பேச்சு தோன்றும். அது எப்படி?

பொதுவாகவே பெண்கள் அணிந்திருக்கும் வளையல், அந்த சத்தம், அதாவது இசையின் ஓசை இப்படியாகவும் இருக்கும், ஆரவாரமாகவும் இருக்கும், அப்படியே இசை தென்றலாகவும் இருக்கும். அப்படித்தான் பேக் டு பேக் சாங்ஸ் உங்களுக்காக. சேலம் விஷ்ணு படத்திலிருந்து எஸ்பி பாசுவும் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. சங்கீதராஜன் இசையமைத்து வாலி ஏற்றிய பாடல் அது. தொடர்ந்து சத்யா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் வாலியை ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ ஒரு வளையல் சத்தம் எப்படி உங்கள் துள்ளல் இசையாய், அடுத்து வரும் பாடல் மென்மையின் தென்றலாய், இதோ பேக் டு பேக் சாங்ஸ் வளையல் சத்தம்.

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த வலையல் சத்தத்தை கேட்டீர்களா? இல்லை இல்லை, வலையல் இசையை கேட்டீர்களா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி சௌந்தர்யன் இசையமைப்பில் சிந்து நதிப்பு படத்திலிருந்து இந்த சின்ன பிள்ளையின் பாட்டு எப்படியாக உங்களுக்கு தாலாட்ட வைக்கிறது, கேட்கலாமா?

நேரம் 11:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, மனசு மயங்க வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய மணி சர்மா இசையமைப்பில் யூத் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கோபம் என்பது உன்னிடம் மட்டுமா அல்லது யாரிடம் என்று நான் கேட்கும்போது அந்த கோபமே பேசுவதற்கு எப்படி உன்னிடம் தடுக்கும்? இப்படியாக இந்த பாடல் சொல்லும்போது உங்களிடம் இருக்கும் கோபம் சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளது நாமுத்துக்குமார் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேயர்களே, நினைத்து நினைத்து பார்க்கின்றோம் உங்கள் இசையின் ரசனையை எப்படியாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஆனந்தகும்மி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. காரணங்கள் பல இருக்கும், அந்த காரணங்களை சொல்ல ஒரு காரணமும் இருக்காது. எப்படி இப்படியாக?

நன்றி. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கிறார்கள். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கு மினி இரு வணக்கம் வாழ்த்துக்கள். முதல் பாடல் ஊறு சனம் தூள் கிளப்பும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அடுத்து மீண்டும் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் ஆரம்ப பாடலில் ஊறு சனம் தூங்கிருச்சி பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மெல்ல தெரிந்த கதவு படத்தில் ஒழித்த பாடல் ஊறு சனம் தூங்கிடுச்சு பாடல் சின்னப்பூ மெல்ல பேசு பாடல் மிகவும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முசிறி ஆறுமுகம் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தொன்று முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவு செய்து ஒளிபரப்பு செய்த பீட்டர் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என பதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் என்ற நேயரும் நேசிக்க ஒரு மனம் வேண்டும், சுவாசிக்க அதை தினம் வேண்டும், மனசு ரசித்து மயங்க வேண்டும், மயங்கும் இரவு பூபால ராகம் வேண்டும், மையல் கொண்டு தாளம் போட வேண்டும், பண்பலையில் மின்னும் கீதங்கள் பாட்டலையாக ஜொலிக்கும் நாதங்கள் பரவசமூட்டிடும் ஸ்வரங்களாக யாரது நெஞ்சில் குடிப்புகுந்து போவது பேரது சொல்வது அமுத கீதம் இது ஊரார் மகிழ்வது மனசு மயம் நிகழ்ச்சியை மட்டுமே என சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இந்த இரவு வேளையில் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மகிழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜன் என்ற அன்பினேயரும் இசையால் நேயர்களுடன் இணைந்து மனசமயம் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் மென்மையான பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள் நிலவின் அழகை நிழலாடும் அழகில் நிம்மதியின் உறவில் மெல்ல மெல்ல குயிலின் கீதங்களாய் வானலையில் மிதந்து உறங்க அழைக்கும் உறவு மனசு மயங்கும் நிகழ்வு விண்மீன்களை எண்ணியபடி இரவின் தாலாட்டி செவியில் தேனூட்டி ரசிக்க வைக்கும் அழகு என பதிவிட்டிருக்கின்றார். திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வணக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முள்ளக்காடிலிருந்து பாபி என்ற அன்பினியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அதேபோல் லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் அவர்கள் மணலி புதுநகரிலிருந்து இரவு வணக்கம் பீட்டர் பாடல்கள் அனைத்தும் டக்கர் காரணம் சொல்லி என்று சொல்லி ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அவர்களைத் தொடர்ந்து திருமணிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் வழங்கிய வித் பாரதிக்கும் ஆர்ஜிஎஸ்ஆர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லும்போது நேரம் இப்பொழுது 11:52:30. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? பாடலை கேட்கலாம்.

இசையை ரசித்துக் கொண்டே மூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, அன்பு ராணி அவர்கள் வெல்கம் பீட்டர் என முதல் பதிவை பதிவிட்டு, ஏமலதா அன்பு சகோதரி ஏஆர் என்று சொல்லி தன்னுடைய புகைப்படத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார்.

முகநூல் வழியாக இன்னுமாய் ஒரு நேயர் அவர்கள், கவுந்தப்பாடி சென்னியப்பன் என்ற அன்பு நேயர், மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் சார், இரவு முழுவதும் உங்களுடன் நான் என சொல்லியிருக்கின்றார். ஆம் நேயர்களே, இந்த இரவு முழுவதும் என்னுடன் பயணிப்பது நீங்கள் மட்டுமே. எப்படி என்றால், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. நேர்களை கேட்க நீங்கள் ஆயத்தமா? சரி நேர்களை, நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் பிரிதொரு நிகழ்ச்சியில். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், செவிகள் திறந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களை இப்போது கேட்கலாம் காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம்

நடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா.

அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதை கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதை கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4:10 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ரஞ்சனி நிரஞ்சனி, ரஞ்சனி ராகத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நகுமோமு தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஆபேரி, ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

0: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.